0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: பிடிவாதமாக இருப்பது வேறு, வைராகியமாக இருப்பது வேறு. கத்தியே தீருவேன் என்ற பிடிவாதத்தால் தவளை பாம்புக்கு இரையாகிறது, வைராக்கியத்தால் நிலக்கரி வைரமாகிறது. சின்ன நோக்கம் அற்ப நோக்கத்திற்காக பிடிவாதமாக இருக்க வேண்டாம். உயர்ந்த குறிக்கோளுக்காக கொள்வதே மனோதிடம், அதுவே வைராக்கியம். வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயப்ரியா. நம்மளையே நம்மளால் வந்துட்டு நம்ப முடியல, நம்மளையே நம்மளால் வந்துட்டு பிடிச்சிக்க முடியல, அதாவது என்ன சொல்கிறதுன்னா நம்மளையே நம்மளுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே முடியாது. முதல்ல நம்மளை நாமளே நேசிக்கணும், நம்மளை நாமளே பிடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளை நாமளே காதலிச்சா மட்டும்தான் மற்றவங்க மேலே நம்மளால் வந்துட்டு ஒரு அன்பு செலுத்த முடியும், அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை வைக்க முடியும், நாம் எதுலேயுமே வந்துட்டு உற்சாகமாக ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். அதனால் நம்ம மேலே நமக்கே அன்பு இல்லை அப்படின்னா வேறு யார் தான் நமக்கு அன்பு செலுத்துவாங்க? நம்மை நாமே மதிக்காவிடில் நம்மை வேறு யார் மதிப்பார்? நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுதான் நம்மை வந்து அடையும். அதனால் உங்களை நீங்களே காதலிங்க, நம்மளை நாமளே காதலிப்போம், அன்பாக இருப்போம், ரொம்ப ரொம்ப மைண்ட் செட்டை ஒரு பாசிட்டிவ் வைபாகவே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வானிலை நிலவரமெல்லாம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். மழைக்கான வாய்ப்புகள் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நாளை முதல் 12ஆம் தேதி வரை வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வழக்கத்தை விட 5 டிகிரி பாரன்ஹீட் அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாளுக்கான சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று நாகசாகி தினம் மற்றும் சர்வதேச உலக பூர்வ குடிமக்கள் தினம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துகிறது சோனா பண்பலை 107.8 சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்து இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். So

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிகட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளீர்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
4: காலை 7:18 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. இன்று காலை 11 மணிக்கு கேட்கலாம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு உங்க வீட்டில் உங்க ஊர்ல இப்பவும் பின்தொடர்ற பாரம்பரிய பழக்கம் என்ன? நிறைய பழக்கங்கள் தாத்தா பாட்டி காலத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை இப்போ வரைக்கும் நாம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னதான் நம்ம நவீன மயமாக்கப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட அந்த பாரம்பரியமான பழக்கத்தை கைவிடாமல் இப்பவும் பின்தொடர்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பழக்கத்தை இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டிலையா இருக்கட்டும் இல்லை உங்கள் ஊர்லேயா இருக்கட்டும், ஏதாவது திருவிழாக்கள் இல்லை ஏதோ ஒரு சில விஷயங்களில் அந்த பாரம்பரியமான பழக்கத்தை பின்தொடர்ந்தே வருவோம். அப்படியான பழக்கத்தை என்ன பின்தொடர்றீங்க? இன்று காலை 11 மணிக்கு சொல்லுவாங்க. 9787-0107 என்ற சோனா வானொலியின் நிலைய எண் இருக்கு. இப்போ நாம் என்ன வேலைவாய்ப்பு தகவலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC ஆண்டு அட்டவணையில் தெரிவித்திருந்தபடி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருக்கக்கூடிய பணி பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர் மற்றும் சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட 56 பதவிகளுக்கான 839 காலி பணியிடங்களை அறிவித்திருக்கிறது. விருப்பமுள்ள தேர்வுகள் August 15 வரைக்கும் இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். OMR கணினி வழி தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் எல்லாம் பின்னர் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால apply.tnpsc.exams.in அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பங்களை பகிர்ந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிறைய பேருக்கு வந்துட்டு யூடியூப் எல்லாமே கிரியேட் பண்ணணும், அதில் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி யூடியூபெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு தகவல் தான் இது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னை சார்பில் சொந்த யூடியூப் சேனலை உருவாக்குவது எப்படி என்ற தலைப்பில் 3 நாள் பயிற்சி திட்டமானது வழங்கப்பட இருக்கிறது. August 12 முதல் 14 வரைக்கும் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை EDIITN வளாகம் சென்னையில் நடைபெற இருக்குங்க. இதில் நிறைய பயிற்சிக்காக கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய அம்சங்கள் எல்லாமே இருக்குது. எப்படி கண்டென்ட் பிளானிங் பண்ணணும், எப்படி ஐடியாவை ஜென்ரேட் பண்ணணும், யூடியூப் சேனலில் எப்படி திட்டமிடணும், அது மட்டும் இல்லாமல் அந்த தம்ப்னெயிலாம் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி AI எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய டைப்பில் வந்துட்டு சொல்லித்தர போகிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஆர்வம் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், ஆண் பெண், திருநங்கைகள், திருநம்பிகள், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கணினி அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சமாக அந்த கணினி பற்றிய பயிற்சி தேவைப்படுகிறது, அது தெரிந்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். பயிற்சியில் பங்கேற்கக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு குறைந்த கட்டணத்திலேயே தங்கும் வசதி வழங்கப்படும். தங்கும் வசதி தேவை உள்ளவர்கள் முன்பதிவும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா www.edITN.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்வையிடலாம். எந்த முகவரி அப்படின்றத இன்னொரு டைம் சொல்லிடுறேன். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் N1EDA இன்ஸ்டிடியூட் சாலை SIDCO தொழில்துறை எஸ்டேட் ஈக்காட்டுத்தாங்கல் கிண்டி சென்னையில் நடைபெற இருக்குங்க. தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். 866-81-00181 866-81-00181 இந்த தொலைபேசி எண்ணையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த பயிற்சியில் சேர விரும்புகிறவங்க சேர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா, முதலமைச்சர் கோப்பை 2026 விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியில் இருந்தே இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட, மண்டல, மாநில அளவில் நடத்திட்டு வராங்க. இந்த வருஷத்துக்கான போட்டியும் நடைபெற இருக்குங்க. இதில் பங்கு பெறுறவங்க ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார இணையதளத்தில் பதிவு செய்யணும். tncmtrophy.sdat.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 38 வகையான விளையாட்டு போட்டிகளோடு இந்த ஆண்டு முதல் இன்னும் போட்டிகள் வந்துட்டு இணைச்சிருக்காங்க. அதில் என்னென்ன போட்டிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வில்வித்தை, உஷு, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீட் ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுகளான கியாக்கிங் மற்றும் கேனோயிங், இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாமே புதுசாக இருக்குங்க. எனக்கே அந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 38 விளையாட்டுகள், இப்போ இந்த விளையாட்டுகள்லாம் சேர்த்து மொத்தம் 45 வகையான விளையாட்டு போட்டிகள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நடக்க இருக்குது. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 19 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியர்கள் மட்டும், இளங்கலை 1ஆம் ஆண்டு மற்றும் முதுகலை 2ஆம் ஆண்டு வரை மற்றும் பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களும், அல்லது அதற்கு பின் பிறந்தவர்கள், 15 வயது முதல் 35 வயது வரை பொது பிரிவினர், அனைத்து வயது மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்களும் இந்த விளையாட்டு போட்டிகள் கலந்து கொள்ளலாம். அவங்க எல்லாருக்குமே நடத்தப்பட இருக்க விருப்பம் உள்ளவர்கள் tncmtrophy.sdat.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தகவலோட இன்னும் பல தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதற்கு முன்பாக உங்களுக்கு பாடல்களும் வர காத்திருக்கிறது. இணைந்தே இருங்கள். இது சோனா பண்பலை 107.8 சமுதாய வானொலி.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நேரம் காலை 7:35 ஆகிறதுங்க. நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. முக்கியமாக போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்துட்டு இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை இன்சுலின் ஊசி வந்துட்டு போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்துட்டு தமிழகத்துலேயுமே இது வந்துருச்சு. சர்க்கரை நோயாளிகள் இனி வாரம் ஒரு முறை இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்துட்டு செலுத்தி கொண்டால் போதும். ஏன்னா அதிநவீன சிகிச்சை முறை வந்துடுச்சு. சேலம் மாநகராட்சியில் போக்குவரத்துக்கு இடையூறாக கால்நடைகள் சுற்றி திரிந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும், மேலும் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த நகரங்களில் பார்த்தீங்கன்னா, கிராமங்களாக இருக்கட்டும் நகரங்களாக இருக்கட்டும், முக்கியமாக நகரப்பகுதிகளில் நிறைய வாகனங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது கால்நடைகளை கயிறு இல்லாமல் அப்படியே நாம் மேயறதுக்காக விட்டுடுறோம். அப்படி இருக்கும்பொழுது அது சாலைகளில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருக்கிறது. அதனால் கால்நடைகளை வளர்க்குறவங்க மேய்ச்சல் உள்ள நிலப்பகுதிகளில் மட்டுமே மேய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாலைகளில் அதுவும் போக்குவரத்துக்கு இடையூறாக கால்நடைகளை அப்படியே விட்டுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான செயலாக இருக்குது. அதனால் கால்நடைகள் வளர்க்குறவங்க பாதுகாப்பாக மேய்ச்சல் நிலங்களில் மட்டுமே வளருங்க, சாலைகளில் கூட்டிகிட்டு வராதிங்க, அப்படியே கயிறு இல்லாமல் விடாதீங்க. அதே மாதிரி சிலர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய புற்கள் எல்லாம் மேயறதுக்காக கட்டி வைக்கிறாங்க. ஆனால் அது அந்த பகுதியில் மட்டுமே மேயணும், ரொம்ப நீளமாக கட்டிடுறாங்க. அப்புறம் கால்நடைகள் வந்துட்டு சாலையில் அப்படியே நின்றுட்டுருக்கும். அதனால் போக்குவரத்து வந்துட்டு போகிறதுக்கு இடையூறாக இருக்கும். அதனால் சாலை ஓரங்களில் கால்நடைகளை மேய்க்கிறதையோ இல்லை அப்படியே கயிறு இல்லாமல் விடுறதையோ தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு 17 முதல் துவங்கப்பட இருக்கிறது. எங்கே இருந்தாலும் தமிழகத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பத்திரப்பதிவுகளை செய்து கொள்ளலாம். அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்ற ஒரு திட்டம் முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளை நடத்தப்பட இருக்குங்க. சுத்தம் நமக்கு சோறு போடும், சுத்தம் தான் நமக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதனால் சுத்தமாக இருக்கிறது நமக்கு ஆரோக்கியம். அதனால் எல்லா இடங்களையும் நம்ம சுத்தமாக வச்சுப்போம். அதே மாதிரி தமிழ்துறை சார்பில் பார்த்தீங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 300 திருக்குறளை ஒப்பிச்சா 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்க. மொத்தமாக 500 பேர் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் கலந்துக்கலாம், தொடக்கப்பள்ளி மாணவர்கள். அதில் முதல் 500 மாணவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கிறது. அதுவும் 300 திருக்குறளை ஒப்புவிக்கணுங்க. இது வந்துட்டு ஒரு மரணம் செய்யக்கூடிய ஒரு பகுதி தான். இருந்தாலும் கூட நம்மளுடைய மனப்பாடத்திறன், நம்முடைய மெமரி பவர் எப்படி இருக்குது, திருக்குறளை இதன் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த திருக்குறள் போட்டிகள்லாம் குழந்தைகளை நீங்கள் பங்கேற்க வைக்கலாம், நிறைய திருக்குறளை வந்துட்டு சொல்ல வைக்கலாம். இப்படி ஒப்பிச்சிங்க அப்படின்னா திருவள்ளுவர் தினத்தை அன்னைக்கு காயிதே மில்லத் அப்படின்ற பெயரில் விருதும் வழங்கப்படுகிறது. காயிதே மில்லத் அப்படின்ற பெயரில் விருதும் வழங்கப்பட இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்காக பார்த்தீங்கன்னா அறிவுசார் குறைபாடு உடையோருக்கு நம்பிக்கை இல்லம் வந்துட்டு அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் தான் அமைக்க இருக்கிறது. இந்த மாதிரி அமைச்சிட்டாங்க அப்படின்னா இதில் 3 வயதிலிருந்து அதற்கு மேற்பட்ட வயதுடைய குழந்தைகளுக்கு வந்துட்டு சிறப்பு கல்வி, மறுவாழ்வு, தொழில் பயிற்சி இதெல்லாமே வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வெற்றி வான் மகள் அப்படின்ற ஒரு திட்டத்தில் மகளிருக்கு ட்ரோன் பைலட் பயிற்சியானது வழங்கப்பட இருக்கிறது. இதன் மூலமாக பெண்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமே பிப்ரவரி மாதம் 10 ஆகஸ்ட் மாதம் 10 தேசிய குடற்புழு நீக்க நாளாக அனுசரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதுமே ஆகஸ்ட் மாதம் 10 பள்ளிகளில் பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட இருக்கிறது. வீட்டில் இருக்க பெற்றோர்கள் எல்லாருமே உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி அனுப்புங்க, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 10 குடற்புழு மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கி நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிவிடுங்க. பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புல புழுக்கள் வந்துட்டு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உடல் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி கோவில்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு தடை செய்யப்பட இருக்கிறது. செப்டம்பர் 1 முதல் புதிய கட்டுப்பாடுகளும் வரப்பட இருக்கிறதுங்க. முக்கியமாகவே முக்கியமான கோவில்களில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள நாட் அலோடு தான். பட் இருந்தாலும் யாராச்சும் கொண்டு போனீங்க அப்படின்னா இனிமேட்டு அதெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. செப்டம்பர் 1 தேதியிலேருந்து புதிய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்களில் மொபைல் ஃபோனுக்கு தடை. இப்போ உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: காலை 7:47 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்று காலை 11:00 அழைப்பது யாரு நிகழ்ச்சி வர இருக்கு. இன்னைக்கு என்ன தலைப்புல வர இருக்குன்னா, உங்க வீட்டுல உங்க ஊர்ல இப்பவும் பின்தொடர பாரம்பரியமான பழக்கம் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம். அதை நீங்க 11:00 வந்து சொல்லலாம். அதே மாதிரி காலை 10:00 வானொலி நாடகத்தை மறக்காம கேளுங்க. இது சோனா பண்பலையுடைய படைப்பாக வர இருக்கிறது. அதனால வானொலி நாடகத்தையும் நீங்க கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த போதை பழக்கத்தை வந்துட்டு கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போதை பழக்கத்தை கைவிடலை அப்படின்னா எதிர்காலம் ரொம்பவே வந்துட்டு மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டு பிரதமர் அவர்களுமே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. போதைப் பொருள் பயன்பாடு சிறிது நேரத்திற்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அது ஒருவரின் முழு வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பாழாக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. நாமளும் அதே தான் சொல்கிறோம். இந்த போதை பழக்கம் இருக்க கூடாது. அது ஒருத்தர் மட்டும் அந்த பாதிக்கிறது கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தை அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே அது வந்துட்டு பாதிக்கத்தான் செய்யுது. அதனால் இந்த போதை பழக்கத்தை கை விடுறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு திட்டமும் உருவாக்கி இருக்கிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கக்கூடிய வகையில் 2020 நஷா முக்த் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு திட்டமும் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இளைஞர்களை மையமாக வச்சு இப்போது நஷா முக்த் யுவா விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் அப்படின்ற போதைப்பொருள் தடுப்பு இயக்கமும் தொடங்கப்பட்டு இருக்குங்க. இந்த திட்டத்தின் கீழே அடுத்த 100 வாரங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விளையாட்டுப் போட்டிகள், மாரத்தான் ஓட்டங்கள், தியான அமர்வுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், கலை போட்டிகள் எல்லாமே நடத்தப்படும். இளைஞர்களை போதை பழக்கத்திலிருந்து 100% விடுவிப்பதே இந்த இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டு பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்ன தகவல் உங்களுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அந்த போட்டிக்கு முன்னாடி இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரத்த தானம் அப்படின்றத நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முக்கியமாக இப்போ நிறைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ரத்த தானம் எல்லாமே செய்கிறாங்க. அதனுடைய தமிழகம் கூட ஒரு முன்னோடியாக இருக்கிறது. நாடு முழுவதுமே இந்த ரத்த சேகரிப்பு வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. ஆனாலும் இந்த ரத்த மேலாண்மையில் பல்வேறு சவால்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக மாநில வாரியான தரவுகள் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவா இருக்குன்னா, சர்வதேச அளவில் இந்தியாவும் சீனாவும் அதிக அளவில் ரத்த சேகரிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வந்துட்டு இருக்கு. கடந்த 2025 இந்தியா 1.58 கோடி யூனிட் ரத்தமும் சீனா 2.5 கோடி யூனிட் ரத்தத்தையும் சேகரிச்சிருக்குங்க. இந்தியா 1.58 கோடி யூனிட் ரத்தத்தை சேகரிச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படும் பொழுது, விபத்துகள் ஏற்படும் பொழுது இந்த ரத்த தானம் செய்கிறது மூலியமாக நாம் அவங்களுடைய உயிர்களை காப்பாற்றுறோம். தொடர்ந்து இந்த ரத்த தானங்கள் எல்லாத்தையும் நாம் செய்யணும் அப்படின்னு நான் உங்களை எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அனைவருமே இந்த இரத்த தானத்தை செய்யலாம். அடுத்ததாக இந்த காமன்வெல்த் போட்டி பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சிங்க. 2 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்தது. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளுடைய தமிழகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக விளையாடி இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது, நிறைய பேர் வந்துட்டு விளையாடிட்டே இருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தமிழகம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பதக்கங்களை வின் பண்ண இருக்குங்க. 2 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பதக்கங்களையும் வின் பண்ணி இருக்குது. அவங்களுடைய எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த நிறைய வீரர் வீராங்கனைகள் வந்துட்டு போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்த போட்டி எப்போ நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2030 அகமதாபாத்தில் இந்த காமன்வெல்த் போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்த வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ்கோ மைதானத்தில் தாங்க நடந்துச்சு. அடுத்த 2030 வந்துட்டு அகமதாபாத்தில் நடக்க இருக்குது. இந்த தகவலோடு இப்போ உங்களுக்காக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. பாடலை தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

நேரம் காலை 7:55 ஆகிறது. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. இன்று காலை 11:00 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்கிறது. என்ன தலைப்புல வர இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல உங்க வீட்டுல இப்பவும் பின்தொடர்ற பாரம்பரியமான பழக்கம் என்ன அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல சாப்பிட்ட ஆனா இப்ப மறந்து போன பாரம்பரிய உணவு, வீட்டு வைத்தியம், இந்த மாதிரி நிறையலாம் இருக்கும். ஆனால் இப்போவுமே நாங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறைகளை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உணவுகளை தான் நாங்கள் இப்போவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி கிராமத்து வாழ்க்கை, நகர வாழ்க்கை இப்படி மாறும் பொழுது, நாங்கள் என்னதான் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்தாலும் கூட இப்போவுமே நாங்கள் அந்த பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை கைவிடவே இல்லை. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்போ வந்துட்டு நிறைய பெட்டு அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, இந்த பஞ்சு நூலெல்லாம் வச்சு வந்துருச்சு. ஆனாலும் கூட இந்த கயிற்றுக்கட்டில் அப்படின்றது ஒன்று வந்து நாங்கள் இப்போவும் அதிலெல்லாம் படுத்துக்கிட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த காலத்தில் விளையாண்ட சில பல விளையாட்டுகள் வந்துட்டு இப்போ இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ என்னதான் வந்துட்டு இந்த பல்லாங்குழி இதெல்லாம் வந்துட்டு நாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட விளையாடுறோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ கொஞ்சம் கேள்விக்குறி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய வந்துட்டு மொபைல் ஃபோனில் தான் வந்துட்டு நிறைய விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போவும் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இந்த தாயம் விளையாடுறதா இருக்கட்டும், பல்லாங்குழி விளையாடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் அந்த காலத்தில் சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் இருக்கும், தாத்தாலாம் இந்த விளையாட்டுலாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் இப்போவும் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போவும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி உணவு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு இந்த களி, கம்மங்கூழ், சோள அரிசி சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அதை நாங்கள் இப்போவுமே சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கோம். அதில் நாங்கள் வந்துட்டு கைவிடவே கிடையாது. இந்த அரிசி சாதங்கிறதே நாங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மழை வர்றதெல்லாம் சில பல அறிகுறிகள் வச்சே அவங்க வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இப்போல்லாம் வந்துட்டு இந்த டைம் ஆச்சா, ஓகே இந்த எறும்புலாம் அதிகமாக போயிட்டுருக்கு, ஈசல்லாம் வருது, இந்த டைமில் வந்துட்டு மழை வரும், இது மழை வராது, இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி டாபிக் வச்சோம் அப்படின்னா, சர்வதேச உலக பூர்வ குடிமக்கள் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்ட் இண்டிஜினியஸ் பீப்புள், ஆகஸ்ட் 9 வந்துட்டு இதை நம்ம கொண்டாடுறோம். அதனால உங்களுடைய ஊரில் நீங்கள் வந்துட்டு பாரம்பரியமாகவே இந்த பழக்க வழக்கங்களெல்லாம் நாங்கள் பின்தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம். நிறைய வந்துட்டு கோயில்களாக இருக்கட்டும், விசேஷங்களாக இருக்கட்டும், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவுமே அந்த பழைய வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், பழைய வழக்க பழக்கங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இயற்கையை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பித்தா நம்முடைய குடும்பம் எல்லாமே வந்துட்டு செழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாமே நம்ம இப்போவுமே வழிபாடுலாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாமே நீங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பல விஷயங்களை சொல்லிட்டேன், இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. மறக்காமல் நீங்கள் சோனா வானொலியில் கேட்கக்கூடிய பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணலாம். காலை 10 மணிக்கு வானொலி நாடகம் இருக்கிறது, அதையும் நீங்கள் மறக்காமல் கேளுங்க. 11 மணிக்கு அழைப்பதி ஆறு நிகழ்ச்சி இருக்குது. 9787070178 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஊரில் வீட்டில் நீங்கள் பின்தொடர்ற அந்த பாரம்பரியமான பழக்கம் என்ன அப்படின்றத பகிர்ந்து கொள்ளலாம். காலை பகல் 12 மணிக்கு ஊரை சுற்றி ஓர் உலா நிகழ்ச்சி வர இருக்கிறது. ஒவ்வொரு ஊராக சென்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகள், மக்கள்கிட்ட எல்லாம் பேசி அந்த தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஊரை சுற்றி ஓர் உலா நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. அதையும் நீங்கள் மறக்காமல் கேட்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக 8 மணிக்கு சுட சுட உங்களுக்கு டாப் 10 மியூசிக் வர இருக்கு. நீங்கள் ஓர் பண்ண 10 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் நான் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி ஒரு சூப்பரான சிறப்பான நிகழ்ச்சியா இருக்க போகுது. ஏன்னா இந்த வாரம் நீங்க ஓட் பண்ணியிருக்க பாடல்லாம் ஏற்கனவே வந்து பழைய பாடல்கள், பிடிச்ச பாடல்களாக இல்லாமல் இந்த வாரம் வந்து புது புது பாடல்கள் கோட் பண்ணியிருக்கீங்க. எல்லா பாடலுமே புதுசாக இருக்குது. நான் எடுத்து வைக்கிறப்பயே பரவாயில்லையே, இந்த டைம் நல்ல செலெக்ஷன் இருக்குது, நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல சின்ன சின்ன பூக்களே அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சூப்பரான பாட்டு இது. இது ஒரு சின்ன குழந்தை பாடக்கூடிய பாடல் இது. இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க, இந்த வரிகள்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு அருமையான தத்துவ பாடல். இந்த பாடல்ல எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு பகுதி இருக்கு. இந்த பாட்டில் நிறைய வரிகள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும் இந்த பாக்கற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வரி தான் சொல்லுவேன். இது உங்களுக்காக சின்னதா போட்டு காட்டுறேன், கேட்டுவாங்க. அது என்னமோ தெரியல, இந்த டிங்கி டிங்கி டிங்காலே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஆனால் எவ்வளோ வரிகள் இருந்தாலும் எனக்கு இந்த பகுதி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பாட்டில் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல சாந்தா ப்ரவுன் செஞ்சுருக்கக்கூடிய நீதாண்டி புல்ல அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. சாந்தா ப்ரவுன், ரஞ்சிரோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க நீதாண்டி புல்ல அப்படிங்கிற இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்பவே அருமையான பாடல், கேட்கறதும் அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் வந்து ஒரு காதல் பாடல், எனக்குள்ளே இருக்கிற காதலுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான வரிகளை போட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க ரஞ்சிரோ மற்றும் சாந்தா ப்ரவுன். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோக் சாங் மாதிரி தான் இருக்கும், கேட்கறதுக்கு செமையாக இருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, இந்த ரெண்டு பாட்டுமே வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க மக்கள், தொடர்ந்து நீந்திரங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 10.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: ரெண்டு சூப்பரான பாடலை தொடர்ந்து இணைஞ்சிருக்கீங்க டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் ரெண்டு பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் எட்டு பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. எட்டு பாட்டு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா? ஒரு சூப்பரான பாட்டு மக்களே. மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி இந்த பாட்டு கோட் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த பாடல் போட்டாலும் அந்த ஆர்டிஸ்ட் பேரோட சொல்லி இந்த பாடல் கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்துல நம்ம கலைவாணி அன்பரசன், எஸ்கே சூர்யா மற்றும் மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண சூப்பரான பாடல் தான் பறிப்போனது அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. கலைசெல்வி அக்கா மேட்டூர்லேருந்து கால் பண்ணி இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. பறிப்போனது அப்படிங்கிற பாடல் ஒரு காதல் தோல்வி பாடல். இந்த பாடல் வந்து கொஞ்சம் பெரிய பாடல். இதில் இருக்கக்கூடிய வரிகள்லாம் அப்படியே மனதை உருக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாட்டில் ரொம்ப ஹைலைட்டு ஃபுல்லாக வந்து பையன் குரலில் வந்துட்டுருக்கோம், மேல் வாய்ஸில் வந்துட்டுருக்கோம். கடைசியில் ஒரு நாலு லைன் மட்டும் ஃபீமேல் வாய்ஸில் வச்சு இந்த பாட்டோட ஃபீலிங்ஸை இன்னும் தூக்கி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வேறு லெவல் இந்த பாடலில். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து ஏழாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான பாடல் ஆகாஷோட என் மனசில் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு ஜாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. ஜாதகாப்பட்டி ருக்குமணி பாட்டிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நிலையத்தில் இருக்கக்கூடிய குருகுருக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல். ஆகாஷ் இந்த பாடலாம் சூப்பராக பாடியிருப்பார். ஒரு பாப் சாங் ஸ்டைலில் இங்கிலீஷ் பாட்டு பாடினா எப்படி இருக்கும், அந்த ஸ்டைலில் ஒரு தமிழ் பாட்டை கொடுத்துருப்பாரு. கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், வரிகளும் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இந்த ரெண்டு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏண்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
4: கேப்டன் மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாடலை தொடர்ந்து இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் என்னுடன் சோனாஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இந்த வார டாப்டன் மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்து 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறது தான் கேட்க போகிறீங்க. நிறைய புது பாடல்கள் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் கேட்குறப்பவும் பார்க்குறப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அசோக் சரவணன் பண்ணியிருக்கக்கூடிய காற்றுக்கு டிராஃபிக் சிக்னல் இல்லை அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுக்கு திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காரு. இந்த பாடல் எதை சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இராணுவ வீரர்கள் இருக்காங்களே அவங்களுக்காக ஒரு பாடல் தான் இது. அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த அவர் பண்ணியிருக்காரு. காற்றுக்கு டிராபிக் சிக்னல் இல்லை, வீரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு எல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சூப்பரான வரிகள் எழுதி அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். இந்த பாடல் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து 5வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷாய் நரேஷ் பண்ணியிருக்கக்கூடிய சுகவாசி நீ அடி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழில் அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் பண்ணதுக்கு. சுகவாசி நீ அடி அப்படிங்கிற பாடல் சாய் நரேஸ்வர குரல்ல வந்திருக்கும். இந்த பாடல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஹம்மிங் ஒன்று வரும் பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன ஹம்மிங் ஒன்று வரும், கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கும். குட்டியாக தான் வரும், இருந்தாலும் செமையா இருக்கும். இந்த பாடல் ஒரு காதல் பாடல் தான், அற்புதமாக பண்ணியிருப்பாரு ஷாய் நரேஸ். நிறைய காதல் பாடல்கள் பண்ணியிருக்காரு, அவரோட யூனிக்னஸ் இந்த பாடலையும் கொடுத்துருக்காரு. வரிகளும் ரொம்ப யதார்த்தமான வரிகள் பயன்படுத்தி அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு பாடலும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: டாப் 10 மியூசிக் நம்பர் 6.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துபாகர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாடல் முடிஞ்சது, இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்படி வந்து நேரம் போகுது, எப்படி 6 பாட்டு முடிஞ்சதுன்னே தெரியல. டக்கு டக்குன்னு பாட்டு கேட்குறப்ப டக்கு டக்குன்னு நேரம் போயிடுது. சரி, மீதி இருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த 4 பாட்டி கேட்டு முடிச்சிடலாம். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஸ்ரீனிவாசன் செஞ்சிருக்கக்கூடிய தரி இசை பாடல். இந்த பாடல் வந்து ஒரு ஐகானிக் சாங்னு கூட சொல்லலாம். ஒரு சூப்பரான பாட்டு, தரி இசைக்காக ஒரு பாட்டுனா அது இந்த பாட்டு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி அவரு செஞ்சிருக்கக்கூடிய தரி இசைக்காக ஒரு பாடல் ஒன்று, அழகான பாடல் ஒன்று பண்ணியிருக்காரு. கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வர வரிகளும் எல்லாம் தரிக்கு சம்மந்தப்பட்டு அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வரிகள் போட்டிருப்பார். ஒரு உணர்ச்சி பூர்வமான பாடல். நீங்கள் ஒரு நெசவாளராக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது எடுத்து பிடிச்ச வச்சிருக்கேன். இந்த பாடலுக்கு வந்து மேட்டூர் வட்டம் மயம்புதூர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்துல அசோக் சரணோட இன்னொரு பாட்டு இடம் போயிட்டு இருக்கு. இந்த பாடலுக்கும் திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா தான் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காரு. இதுவுமே ஒரு மோட்டிவேட்டிங் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப சோகமாக டவுனாக இருக்கீங்களோ அப்போ ஒரே முறை மட்டும் இந்த பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும், ஒரு உத்வேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாடலோட பெயர் உலகை மாற்று அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பெயர். இந்த பாடலுக்கு நம்ம திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி அண்ணா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. உலகை மாற்று அப்படிங்கிற பாடல் வந்து நான் முன்னையே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மோட்டிவேட்டிங் சாங், கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பரான பாட்டு. இந்த பாடல் இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டையும் கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
4: டாப் டென் மியூசிக் நம்பர் 4.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
5: இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8 பாடலை கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அது என்ன பாடல் அப்படிங்கிறது கேட்டலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது பாக்கர் என்னுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறது கேட்டலாமா. இந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய பாடல் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பாடல். ருத்ரா பண்ணியிருக்கக்கூடிய ஆசைதான் அப்படிங்கிற ஒரு பாடல். இதுவும் ஒரு காதல் பாடல் தான். ருத்ரா நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. எல்லா பாடல்களுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பாடல் வந்து தான் காதலிக்கிற பெண் கூட எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவர் பாடலாக பாடியிருப்பார். ரொம்ப அருமையான பாட்டு. ருத்ராவோட குரல் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். அவர் எந்த பாடல் பாடினாலும் கண்டிப்பாக நான் அதை நல்லா ரசித்து கேட்பேன். அந்த அளவுக்கு இந்த பாடலும் இருக்குது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2வது இடத்துல ருத்ராவோட ஆசை தான் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி மக்களே, டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடலும் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் இல்லைனா மெசேஜ் பண்ணி நம்ம சோனா எஃப்எம்ல கேட்குற பாடலோட பேர் மட்டும் சொன்னீங்கன்னா அந்த பாடலும் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இடம்பெறும். இப்போ நீங்கள் சோனா எஃப்எம்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, அதை கால் பண்ணி சொல்லாமல் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாடல் பெயரும் ஊர் பேர் உங்கள் பேரும் போட்டு அனுப்புங்க, அதை மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சுவோட தேஜாவு அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ரொம்பவே அருமையான பாடல், சூப்பரான பாடல். இந்த பாடலுக்கு நம்ம தாதகா பாட்டியில் இந்த ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. அச்சுவோட பாடலாம் கேட்குறப்பயே ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்கள் அச்சுவோட லை லை லை பாடல் கேட்டாலும் சரி, இல்லை கை கை கை அப்படிங்கிற பாடல் கேட்டாலும் சரி, இந்த எல்லா பாடலையுமே ஒரு தனித்துவமான ஸ்டைல் இருக்கும். அவரு பாடுற விதமும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பாடலும் அதே மாதிரி தான். ஒரு துள்ளலான இசையில் தேஜாவு அப்படிங்கிற பாடல் பண்ணியிருக்காரு. குட்டி பாடல் தான், ஆனால் கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
6: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்டுருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இந்த வாரமும் உங்ககிட்ட சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் நோட்டபிள் ரிலீஸாக நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் நம்ம டேரக்டர் லோக் ஒரு டைரக்டரா பார்த்திருப்போம். அவரு ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோவா ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் தான் டிசி. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ரொமான்டிக் ஜெனரல உருவாக்கியிருக்கு. இந்த டிசி படத்தை யாரு டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இருக்காருல, அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம அனிருத்தன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே இந்த டிசி படம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா போயிட்டு இருக்குல்ல, இந்த படத்துக்கும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த படத்துக்கான பிஜிஎம்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். அனிருத்தனா சும்மா மிரட்டி விட்டாரு இந்த டிசி படத்துல அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பரா இருந்திருக்கு. ஸோ இந்த டிசி படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இந்த டிசி படத்தை. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜிடிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு நம்ம ஜிடி நாயுடு இருக்காருல, அவரோட பயோபிக்கா இந்த படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணா இருக்காருல அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம மாதவன் சார் இருக்காருல, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் கூட பிரியாமணி, சத்யராஜ், அதுக்கப்புறமா துஷரா விஜயன், ஜெயராம், நந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜிடிஎன் படத்துக்குமே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்குங்க. ஏன்னா ஒரு பயோபிக் மூவி, மாதவன் சார் நடிக்கிறாரு அப்படின்றதுனால இந்த படத்துக்கு ஒரு தனி

எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் உருவாகியிருக்கு. இந்த படத்துக்குமே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர் படமும் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா மர்ம குகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க, தமிழில் டப் ஆகிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் டிசி ஜிடிஎன் ஃபோட்டோகிராஃபர் மர்முகோகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் தான் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகினா நம்ம விஜய் அண்ணாவோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸில் ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா இதே முரளி, கட்டா குஸ்தி இந்த மாதிரியான படங்களும் ஒரு சில இடத்துல ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி ஓடிடியிலும் ஒரு சில படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த படத்துக்கு போகணுமோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வீக்கெண்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் மூவிஸோட. ஸோ நாம இன்னும் சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம் சினிமா ரிலேட்டடாக. உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுகா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாள் ஆண்டுக்கு வாங்கணும். எவ்வளவு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு, எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். FM 107.8 சமுதாய வானொலி சினி சினி சினிமா.
2: இப்போ நம்ம ஒரு சில ஆக்டர்ஸை ஹீரோவாக பார்த்துருப்போம். ஹீரோவாக பார்த்துட்டு வா வாட் அ ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக வியந்து பார்த்துருப்போம். அதே ஹீரோஸு வில்லனாகவும் வந்து பயங்கரமாக மாறிட்டிருப்பாங்க. இப்போ வந்து டாப் ஹீரோஸ் வந்து வில்லனாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறையா பேர் நமக்கு ஞாபகம் வருவாங்க. டக்குன்னு ஞாபகம் வருது தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சுவாமி சார் வில்லனாக பயங்கரமாக மாறிட்டிருப்பார். இதெல்லாம் தாண்டி அஜித் சாருமே ஒரு சில படங்களில் வில்லனாக நடிச்சிருப்பார். நம்ம விஜய் சார் கூட ஒரு சில படங்களில் வில்லனாக நடிச்சிருப்பார். சூர்யா சாருமே 24 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் வில்லன் நடிச்சிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வந்து வில்லனா மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ உங்களில் ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயத்த நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அந்த 80s-90s ஒரு சாக்லேட் பாய், ஒரு காதல் மன்னன் அப்படின்னா நம்ம எல்லாரும் மைக் மோகன் சாரை வந்து சொல்லலாம். இவரோட படங்கள் எல்லாமே வந்து லவபுளா வந்திருக்கும், அவ்வளோ ரொமான்ஸ் வந்திருக்கும், ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஆனா மைக் மோகன் சார் ஒரு படத்துல வில்லனா மிரட்டி இருப்பாரு. இப்போ மைக் மோகன் சார் வில்லனா நடிச்சிருக்காரு அப்படின்னா எல்லாரும் கோட் படத்தை தான் நினைப்பீங்க. ஆனா வந்து இல்லை, அவர் வந்து 1991 உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிமா உருவாகி இருக்கும். இந்த படத்துல நம்ம மோகன் சார் வந்துட்டு வில்லனா பயங்கரமா மிரட்டி இருப்பாரு. டிஃப்ரெண்டான பாடி லாங்குவேஜ், எல்லாரும் பயப்படுற மாதிரியான மேக்கப், அப்ப இருக்கிற 80s கிட்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக பயந்த ஒரு படம் அப்படின்னா இந்த உருவம் படத்தை வந்து சொல்லாங்க. ஸோ இந்த உருவம் படத்தில் நம்ம மைக் மோகன் சார் வந்து பயங்கர வில்லனாக மிரட்டியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஆமாம், அர்ஜுன் சார் லியோ படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, இதை தாண்டி இன்னொரு படத்துலையும் வில்லனாக நடிச்சிருக்காரு. என்ன படம் அப்படின்னா நம்ம டேரக்டர் மணிரத்னம் சார் இருக்கார்ல, அவரோட டேரக்ஷனில் நம்ம கௌதம் கார்த்திகண்ணா, அதுக்கப்புறமா வந்துட்டு அரவிந்த் சுவாமி சார் இவங்களாம் நடிச்சிருந்த கடல் படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் வந்துட்டு வில்லனாக பயங்கரமாக மிரட்டி எடுத்திருப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு வில்லன் கேரக்டர் படம் அப்படின்னா இந்த இரும்பு திரைப்படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் வந்துட்டு வில்லனாக பயங்கரமாக மிரட்டி இருப்பார். ஒரு ஸ்டைலிஷான வில்லனாக வந்துருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். அப்படியே அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் பயங்கரமாக பூந்து விளையாடுவார் அந்த படத்தில். அதெல்லாம் பார்க்க பார்க்க சலிக்காத ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த இரும்பு திரைப்படத்தில் வந்து நம்ம அர்ஜுன் சாரோட அந்த ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறமா காமெடினா நம்ம கவுண்டமணி சாரை நல்லாவே வந்து தெரியும். ஆனால் இவருமே ஒரு 7-8 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? முள்ளில்லாத ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் மெயின் வில்லனாக நம்ம கவுண்டமணி சாரை வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு காமெடினா இருந்து வில்லனாக வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் மாற்றி பயங்கரமாக மெனக்கெட்டு இந்த படத்தில் நடிச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறமா ரகசிய போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்துலையுமே மெயினான வில்லனாக நம்ம கவுண்டமணி சார் வந்து நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் காமெடினாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, வில்லனாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம கவுண்டமணி சாரோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் தமிழ் சினிமாவில் சுவாரஸ்யமான பக்கங்களை பற்றி நம்ம அப்படியே வந்து பேசினோம். இப்போது இதை தாண்டி மற்ற மொழிகளிலும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். மலையாளத்தில் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸாக இருக்குது. என்ன படம் அப்படின்னா நம்ம மோகன்லால் சாரோட துடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா ஹிந்தியில் ஹோ மை டாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி மற்ற மொழிகளிலும் ஒரு சில படங்கள் நோட்டபிள் ரிலீஸாக ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ நீங்கள் மற்ற மொழிகளில் ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டர்ஸில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்காக இந்த வாரம் எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம சூர்யா சார் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஸ்வநாத் சன்ஸ் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்லாம் பார்க்க வேற லெவல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 14 இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ நம்ம சூர்யா சாருக்கு இந்த வருஷம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி தான் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை அவர் டெலிவரி பண்ணினாரு. இப்போ கொஞ்ச நாள் கேப்லேயே விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான கதைக்களம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ட்ரெய்லரை பார்க்கும் போதே நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம விஷால் அண்ணா இருக்காருல, அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம் தான் மகுடம். இந்த படத்தில் 3 கெட்டப்பில் நம்ம விஷால் அண்ணா நடிச்சிருக்காருங்க. ஸோ விஷால் அண்ணா ஒரு ஆக்டராக ஒரு நல்ல பெர்ஃபார்மராக நமக்கு வந்து தெரியும். ஒரு டேரக்டராக இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க வேறு லெவலில் வந்து இருந்தது. ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஒரு ஜோனரில் இருக்குது அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இந்த படமும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகுடம் படமும் ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த மகுடம் படம், விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த ரெண்டு படமும் ஒரே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு படங்களுக்குமே நம்ம ஜிபி பிரகாஷனாக தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இசையில் இந்த ரெண்டு படங்களும் எப்படிப்பட்ட படங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் தாசனா இருக்கார்ல அவர், அதுக்கப்புறம் நம்ம அதித்தி சங்கர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸிங் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, வர ஆகஸ்ட் 28 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்கு. ஸோ ரீசெண்டாக நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ணாவோட நடிப்பில் கான் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நல்லா ஹிட் ஆனிச்சு. இப்போது அவரோட நடிப்பில் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அஜித் சாரோட 64வது படத்துக்கான அப்டேட்லாம் எப்பப்பா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நினச்ச மாதிரியே 64வது படத்துக்கான அப்டேட்டை வந்து சொல்லிட்டாங்க. கூடவே டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, டேர் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டிலை வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அஜித் சாரோட குட் பேட் அக்லி படத்தை டேரக்ட் பண்ணியிருந்த நம்ம டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கு நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஷாலினி அஜித் குமார் இருக்காங்களே நம்ம அஜித் சாரோட ஒய்ஃப், அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்த்தி அண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான அஃபீஷியல் அப்டேட்டை சொல்லிட்டாங்க. நம்ம கார்த்தி அண்ணாவோட ஒரு புதிய படத்தை யார் திரும்ப டேரக்ட் பண்ண போகிறாங்க, நம்ம டேரக்டர் மோகன் ராஜா சார் இருக்கார்ல, அவர் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அவரோட டேரக்ஷனில் இந்த ஒரு படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்லாம் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு நினச்ச அப்டேட்லாம் வந்து கிடச்சிச்சா? ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சென்னை எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்லாம் வந்திருக்கும். அது பழைய படமாக வந்திருக்கும். அப்போது அந்த படத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சினிமா நாலேஜெலாம் வந்ததுக்கப்புறம் சே இந்த படத்தை எப்படா மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நம்ம தமிழ் சினிமா லிஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு படத்தை பற்றி தான் நான் இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ டைம்லாம் இருந்தது அப்படின்னா இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களோட டைமுக்கு பயங்கர ஒர்த்தான ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1993 ரிலீஸ் ஆன திருடா திருடா ஒரு வீட்டுக்குள்ள திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் போய் காப்பாத்தி அந்த ஹீரோயினோட வெளியே வந்து வந்துடுவாங்க. இவங்க மூணு பேரும் அந்த ட்ரெயின்ல போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிபிஐ ஆஃபீஸரா நம்ம எஸ்பிபி சார்லாம் வந்து வருவார். இவங்க எல்லாருமே அந்த ட்ரெயின்ல டிராவல் ஆகுறாங்க. ஸோ ஃபைனலா அந்த 1000 கோடி ரூபாய் யாருக்கிட்ட போனுச்சு, திருடங்க கையில போனுச்சா இல்ல இவங்க கிட்ட போனுச்சா சிபிஐ ஆஃபீஸர் கிட்ட போனுச்சா அப்படின்றதுதான் இந்த திருடா திருடா படத்துக்கான கதையாவே வந்திருக்கும். ஸோ இந்த படம் மேக்ஸிமம் வந்து ட்ரெயினில் இருக்கிற மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. செட்டுலாம் வந்து போடாமல் ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரம்மாண்டமாக அப்பயே 1993 நம்ம மணிரத்னம் சார் வந்து எடுத்திருப்பார். இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபியை நம்ம பிசி ஸ்ரீராம் சார் இருக்கார்ல, அவர் வந்து அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்பயே வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி வந்துருக்கும். இந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்ஸுமே வந்து ஹிட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த சாங்ஸ் வந்து தெரியும், ஆனால் எந்த படம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு 2-3 சாங்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம்லாம் இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒர்த்தாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருடா திருடா படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக செம்மையாக வந்திருக்கும். ஸோ நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: புறாடே ஓடுது புறா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: இப்போது தமிழ் சினிமாவில் ஒரு வாரத்துக்கு 4-5 படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகிற 4-5 படங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட் தாங்க. அதெல்லாம் ஒரு படம் ரெண்டு படம் கண்டிப்பாக பெரிய படமாக இருக்கும், மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசாகவே வந்திருக்கும். மீதி இருக்கிற படங்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள், அந்த படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதே கொஞ்சம் பெரிய கஷ்டமாக தான் வந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கிற நிலமையில் ஒரு தியேட்டர் வந்து இந்த சின்ன படங்கள்லாம் இருக்குல்ல, சின்ன படங்களை மட்டுமே ஸ்க்ரீன் பண்ணி இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு தியேட்டரு, அந்த தியேட்டருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்றத நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டுருக்கேன். அதாவது மதுரைன்னு சொன்னாலே அங்கே நிறைய விஷயங்கள்லாம் செம்ம ஃபேமஸுங்க, எல்லாத்துக்கும் ஃபேமஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஃபேமஸாக இருக்கிற மதுரை சினிமாவுக்கு மட்டும் விதிவிலகா என்ன? சினிமாவுக்கும் மதுரை வந்து பேர் போன நகரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். தியேட்டருக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட்டுக்காக இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, மதுரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் அப்படின்னே வந்து சொல்லாங்க. இந்த மதுரை ராம் தியேட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டான டேட் வந்து கிடைக்கல. ஸோ இந்த தியேட்டர் வந்து சிங்கிள் சீட்டிங் ஒரு தியேட்டர் தான், ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் வந்திருக்கும். இந்த தியேட்டரில் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தியேட்டர் கிடைக்காம நிறைய சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அப்படி ரிலீஸ் ஆகிற சின்ன சின்ன படங்களை தான் மேக்ஸிமம் இந்த மதுரை ராம் சினிமாஸில் போடுவாங்க. இந்த தியேட்டர் சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்தாலும் இப்போ கரண்டில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சினிமா ஃபீல்டில், தியேட்டர் ஃபீல்டில், அந்த டெக்னாலஜி எல்லாமே இந்த ராம் தியேட்டரில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தியேட்டருக்கு பால்கனியும் இருக்குது. இப்போது பால்கனி சிங்கிள் சீட்டிங் அப்படின்னாலே வந்துட்டு சிட்டிக்குள்ளே ரொம்ப அதிகமான சார்ஜெலாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த மதுரை ராம் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டே 50 ரூபா தான், இப்போ வரைக்குமே 50 ரூபா தான். பால்கனிக்கு போனீங்க அப்படின்னா 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்டீனில் ஸ்நாக்ஸ் எல்லாமே 20 ரூபாய்க்கு தான் அமைத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த தியேட்டரோட சீட்டிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 500-600 இந்த சீட்டிங் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ராம் தியேட்டரில் அந்த ஃபிலிம் ரோலை யூஸ் பண்ணி படத்தை ஸ்க்ரீன் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தியேட்டரில் படத்தை ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா டெக்னாலஜிஸ்லாம் வளர வளர தியேட்டரை கொஞ்சம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெனோவேட் பண்ணி இப்போ கரண்ட்டில் இருக்கிற அந்த எல்இடி லேசர் ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி இப்போ படத்தை ஸ்க்ரீன் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட்ஸுமே இப்போ கரண்ட் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறாங்க. சீட்டிங் மட்டும் மர சீட்டு, அந்த காலத்து சீட்டு அப்படியே வந்துருக்கு பழமை மாறாமல். இந்த தியேட்டரில் படம் பார்க்குற ஃபீலே வந்து ஒரு தனி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த தியேட்டரில் டிக்கெட் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அன்றாட கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு வரவங்க இந்த தியேட்டரில் படம் பார்க்க அவ்வளோ விரும்புவாங்களா? அதுலேயும் குறிப்பாக சண்டேஸில் மேக்ஸிமம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் ஓடும் அப்படின்ற மாதிரி தியேட்டர் ஓனர்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ தியேட்டரில் பெருசாக கூட்டம் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட்டான தியேட்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ அந்தந்த தியேட்டரை பற்றி நான் வார வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாப்பே சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ அடுத்த சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: நாடகம்.
1: பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உஜ்ஜயினி என்ற நாட்டை நீதி, துணிச்சல், அறிவு ஆகியவற்றால் ஆட்சி செய்தார் மன்னர் விக்ரமாதித்தன். அவர் எந்த சவாலையும் எதிர்கொள்ள அஞ்சாதவர். ஒரு நாள் ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்தார்.
2: அரசனுக்கு என்னோட பணிவான வணக்கம். வாருங்கள் முனிவரே. மன்னா, காட்டின் நடுவே உள்ள சுடுகாட்டில் ஒரு முருங்கை மரத்தில் தலைகீழாக ஒரு வேதாளம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எனக்காக கொண்டு வாருங்கள்.
3: நிச்சயம் முனிவரே, இன்று இரவே அதை கொண்டு வருகிறேன்.
1: இருள் சூழ்ந்த சுடுகாட்டிற்குள் விக்ரமாதித்தன் நுழைந்தார். முருங்கை மரத்தில் தலைகீழாக ஒரு உடல் தொங்கியது. அதை தோளில் தூக்கிக் கொண்டார். அப்போது,
4: விக்ரமாதித்தா, நீ என்னை தூக்கிச் செல்லலாம், ஆனால் வழி

0: வீட்டில் பேசாமல் சென்றால் மட்டுமே. நான் ஒரு கதை சொல்கிறேன், அதன் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். உனக்கு பதில் தெரிந்தும் அமைதியாக இருந்தால் உன் தலை 1000 துண்டாக வெடிக்கும். பேசினால் நான் மீண்டும் மரத்தில் போய் தொங்கிவிடுவேன்.
1: கதை சொல் வேதாளமே.
0: ஒரு கிராமத்தில் தர்மசேனன் என்ற வியாபாரி வாழ்ந்தான். அவனுக்கு லலிதா என்ற ஒரு அழகான மகள். ஒரு நாள் 3 இளைஞர்கள் லலிதாவை மணக்க விரும்பினர். முதல் இளைஞன், நான் அவளை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் என்றார். இரண்டாவது இளைஞன், அவளை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என்றார். மூன்றாவது இளைஞன், அவள் மகிழ்ச்சியே என் வாழ்க்கை என்றார். ஆனால் சில நாட்களில் லலிதா திடீரென இறந்து விட்டாள். மூவரும் வெவ்வேறு முடிவெடுத்தனர். முதல் இளைஞன் அவளது சாம்பலை பாதுகாத்தான். இரண்டாவது இளைஞன் அவள் எரிக்கப்பட்ட இடத்திலேயே தங்கி தவம் செய்தான். மூன்றாவது இளைஞன் உலகம் முழுவதும் சுற்றி உயிர் கொடுக்கும் மந்திரத்தை கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது இளைஞன் மந்திரத்தின் மூலம் லலிதாவை மீண்டும் உயிர்ப்பித்தான். இப்போது எனது கேள்வி, லலிதாவுக்கு உண்மையான கணவர் யார்?
1: உயிர் கொடுத்தவன் தந்தையை போன்றவன், சாம்பலை காத்தவன் மகனை போன்றவன், ஆனால் அவள் எரிக்கப்பட்ட இடத்தை விட்டு செல்லாமல் தவம் செய்தவன் கணவனின் அன்பை வெளிப்படுத்தினான். எனவே அவன்தான் உண்மையான கணவன்.
0: சரியான பதில், ஆனால் நீ பேசிவிட்டாய்.
2: வேதாளம் முருங்கை மரத்தில் போய் தொங்கியது. ஆனால் விக்ரமாதித்தன் மனம் தளரவில்லை. மீண்டும் மரத்தில் ஏறி வேதாளத்தை தோளில் சுமந்தார்.
0: விக்ரமாதித்தா, உன் பொறுமையை நான் பாராட்டுகிறேன். நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன். அந்த முனிவர் நல்லவர் அல்ல. அவர் உன்னை பலியிட்டு சக்தி பெற நினைக்கிறார். அவரிடம் சென்றதும் அவர் உன்னை வணங்க சொல்வார். நீ முதலில் எப்படி வணங்க வேண்டும் என்று அவரையே செய்து காட்ட சொல். அவர் தரையில் விழுந்தவுடன் அவரது சதி முடிவுக்கு வரும்.
2: விக்ரமாதித்தன் வேதாளத்தின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டார். முனிவரிடம் சென்றார்.
3: மன்னா, எங்கே வேதாளம்? நீ சொன்ன சொல்லை தவறிவிட்டாய். இப்போதே தரையில் விழுந்து என்னை வணங்கு.
1: முனிவரே, அரசர்களுக்கு அந்த முறை தெரியாது. நீங்களே ஒரு முறை செய்து காட்டுங்கள்.
2: முனிவர் கீழே விழுந்து வணங்கியதும் முனிவர் வைத்திருந்த வாள் கீழே விழுந்தது. விக்ரமாதித்தன் உடனே தனது வாளால் அந்த சதிகார முனிவரை வீழ்த்தினார். அதன் மூலம் தனது உயிரையும் நாட்டையும் காப்பாற்றினார்.
0: விக்ரமாதித்தா, அறிவு, துணிவு, பொறுமை, இந்த மூன்றும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது.
2: இதுதான் விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் புகழ்பெற்ற கதை. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய பாடம், அறிவுடன் செயல்படுபவனை எந்த சதியும் வெல்ல முடியாது. பொறுமையும் நிதானமும் இறுதியில் வெற்றியை தரும். இந்த கதை பற்றி ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787701078 என்ற எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பவும். நன்றி.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
2: காட்டின் வழியே வேதாளத்தை விக்ரமாதித்தன் சுமந்து கொண்டிருந்த போது அந்த வேதாளம் அவனிடம் ஒரு கதையை கூறியது. அந்த கதை என்னவென்றால்,
3: விக்ரமாதித்யா, என்னை சுமந்து கொண்டு நீ செல்கிறாய், உன் களைப்பு தீர ஒரு கதை சொல்லவா? சொர்ணபுரி என்ற நாட்டை மன்னன் வீரபாகு சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான். பல வடங்களை கொண்டாலும் அவனுக்கு வாரிசு இல்லை. தனக்கு பிறகு தன் நாட்டையால வாரிசு இல்லையே என்று கவலை கொண்ட மன்னன் வீரமிக்க ஒருவன் தான். காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என எண்ணினான்.
4: மந்திரியாரி, எனக்கு வளமிக்க நாடு உள்ளது, செல்வ செழிப்புகளுடன் உள்ளேன். ஆனால் எனக்கு பிறகு நாட்டையால ஒரு வாரிசு இல்லையே.
5: மாமன்னரே, நமது நாட்டின் எல்லையில் இருக்கும் அரச மரத்தில் ஒரு துறவி இளைஞர்களுக்கு வீரத்தை கற்றுத்தந்து அவர்களை மிகச்சிறந்த வீரர்கள் ஆக்குகிறார். அவரிடம் சென்றால் இந்த நாட்டையாலும் தகுதியுடைய நபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
4: உடனே அதற்கான பணியை தொடங்குங்கள்.
2: மன்னர் மந்திரியாருடன் நாட்டின் எல்லையில் உள்ள துறவியை காண புறப்பட்டார். நீண்ட பயணத்திற்கு பிறகு அந்த ஆசிரமத்தை அடைந்தார்.
6: மாமன்னரே, வாருங்கள், தங்கள் பாதம் பட இந்த பூமி பெரும்பாக்கியம் செய்துள்ளது.
4: துறவியாரி, எனக்கு நீர் சிறு உதவி செய்ய வேண்டும்.
6: மன்னா, அதே என் பாக்கியம், என்ன உதவி வேண்டும் கேளுங்கள்.
4: துறவியாரி, பெரும் செல்வ வளங்களை கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு பிள்ளை வரத்தை கொடுக்கவில்லை. தங்களிடம் உள்ள வீரர்களில் தகுதியுடைய வீரர்களை எனது வாரிசாக தத்தெடுக்க முடிவெடுத்துள்ளேன். எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள நல்ல தகுதியுள்ள வீரமுள்ள ஒரு இளைஞனை தத்தெடுக்க நீங்கள் உதவ வேண்டும்.
6: அரசே, நான் 3 மாபெரும் வீரர்களை திறம்பட பயிற்சி அளித்துள்ளேன். அதில் சிறந்த வீரர் யார் என்பதை ஒரு போட்டி மூலம் தேர்ந்தெடுத்து அவரை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
4: நல்ல யோசனை துறவியாரே, அவர்களை அழையுங்கள்.
6: ஜெயன், ராமன், கௌதமன் மூவரும் இங்கே வாருங்கள். ராமன், ஜெயன், கௌதமன் மூவரும் ஒரு போட்டிக்கு தயாராகுங்கள். ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்க வேண்டும். 1 மாதத்திற்கு பிறகு இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து தங்களுடைய அனுபவங்களை கூற வேண்டும்.
2: மூவரும் பயணிக்க தொடங்கினர். 1 மாத பயணத்திற்கு பின் மூவரும் ஆசிரமத்திற்கு திரும்பினர். அவர்கள் திரும்பியவுடன் மன்னர் மற்றும் மந்திரியார் இருவரும் துறவியுடன் இருந்தனர். ஒவ்வொருவரிடமும் அவர்கள் பயணம் பற்றி கேட்க தொடங்கினர்.
6: ராமா, நீ சொல், 1 மாத கால பயணம் உனக்கு எப்படி இருந்தது?
7: ஐயா, நான் 1 மாத காலம் வடதிசையை நோக்கி பயணித்தேன். அப்போது ஒரு நாட்டின் மன்னருக்கு எதிராக சில இளைஞர்கள் ஒருவரின் வழிகாட்டுதலின்படி புரட்சியில் ஈடுபட்டு காட்டின் மறைவான ஒரு இடத்தில் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தின் தலைவரை அம்பேந்தி கொன்றுவிட்டேன்.
6: அருமை. ஜெயன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
8: நான் தென்திசையை நோக்கி பயணித்தேன். அந்த திசையில் பல இடங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசங்கள் அதிகமாக இருந்ததால் அங்குள்ள இளைஞர்களுக்கு தன் வாழ்போர் கலையை கற்றுத்தந்து அவர்களை தற்காத்து கொள்ள உதவினேன்.
6: மிகவும் சிறப்பு. கௌதமன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
9: நான் கிழக்கு திசையை நோக்கி பயணித்தேன். எனது வீரத்தை வெளிப்படுத்த உரிய நேரம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் செல்லும் வழியில் காட்டின் ஓரத்தில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு குட்டி யானை சிக்கி தவித்ததை கண்டு நான் அந்த ஊர் மக்களின் உதவியோடு அந்த குட்டி யானையை மீட்டு அதன் கூட்டத்துடன் சேர்த்தேன். பிறகு மக்கள் அனைவரும் பிறருடன் சண்டையிடாமல் வாழ்வதை பற்றி அறிவுரை கூறினேன்.
2: இதை கேட்ட வீரபாகுவும் அவன் மந்திரியும் வீரம் நிறைந்த காரியங்கள் செய்த ராமஜெயன் இருவரில் ஒருவரை தங்கள் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாலும் அந்த துறவியின் கருத்தை கேட்க விரும்பினர்.
4: துறவியாரே, வீரம் நிறைந்த இவர்கள் இருவரும் என் வாரிசாக விரும்புகிறேன். உங்கள் கருத்து என்னவோ?
6: மன்னா, இவர்கள் இருவரை விட கௌதமன் தங்களுக்கான வாரிசாக சிறந்த முறையில் செயலாற்றுவார் என நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
2: துறவியின் அறிவுரைப்படி மன்னர் தன்னுடைய அரசு வாரிசாக கௌதமனை தத்தெடுத்து கொண்டார்.
3: இப்பொழுது சொல் விக்ரமாதித்யா, துறவி ஏன் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்க சொன்னார்?
7: வேதாளமே, ஒரு மன்னன் நாட்டை ஆள வேண்டும் என்றால் வீரம் அறிவு மட்டும் போதாது, அன்பு வேண்டும். மக்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கௌதமனிடம் அதிகமாகவே உள்ளது. எனவே அவனே வாரிசாக தகுதி பெறுவான்.
3: தவறு செய்து விட்டாயே விக்ரமாதித்தனே, பேசக்கூடாது என்று சொன்னேன், பேசிவிட்டாயே.
2: விக்ரமாதித்தன் பதிலளித்ததால் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது வேதாளம் ஏறிக்கொண்டது.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
3: காட்டின் வழியே வேதாளத்தை விக்ரமாதித்தன் சுமந்து கொண்டிருந்த போது அந்த வேதாளம் அவனிடம் ஒரு கதையை கூறியது. அந்த கதை என்னவென்றால்,
4: விக்ரமாதித்யா, என்னை சுமந்து கொண்டு நீ செல்கிறாய், உன் களைப்பு தீர ஒரு கதை சொல்லவா? சொர்ணபுரி என்ற நாட்டை மன்னன் வீரபாகு சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான். பல வளங்களை கொண்டாலும் அவனுக்கு வாரிசு இல்லை. தனக்கு பிறகு தன் நாட்டையால வாரிசு இல்லையே என்று கவலை கொண்ட மன்னன் வீரமிக்க ஒருவன் தான் காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என எண்ணினான்.
5: மந்திரியாரே, எனக்கு வளமிக்க நாடு உள்ளது, செல்வ செழிப்புகளுடன் உள்ளேன். ஆனால் எனக்கு பிறகு நாட்டையால ஒரு வாரிசு இல்லையே.
6: மாமன்னரே, நமது நாட்டின் எல்லையில் இருக்கும் அரச மரத்தில் ஒரு துறவி இளைஞர்களுக்கு வீரத்தை கற்றுத்தந்து அவர்களை மிகச்சிறந்த வீரர்கள் ஆக்குகிறார். அவரிடம் சென்றால் இந்த நாட்டை ஆளும் தகுதியுடைய நபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
5: உடனே அதற்கான பணியை தொடங்குங்கள்.
3: மன்னர் மந்திரியாருடன் நாட்டின் எல்லையில் உள்ள துறவியை காண புறப்பட்டார். நீண்ட பயணத்திற்கு பிறகு அந்த ஆசிரமத்தை அடைந்தார்.
7: மாமன்னரே, வாருங்கள், தங்கள் பாதம் பட இந்த பூமி பெரும்பாக்கியம் செய்துள்ளது.
5: துறவியாரே, எனக்கு நீ சிறு உதவி செய்ய வேண்டும்.
7: மன்னா, அதே என் பாக்கியம், என்ன உதவி வேண்டும் கேளுங்கள்.
5: துறவியாரே, பெரும் செல்வ வளங்களை கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு பிள்ளை வரத்தை கொடுக்கவில்லை. தங்களிடம் உள்ள வீரர்களில் தகுதியுடைய வீரர்களை எனது வாரிசாக தத்தெடுக்க முடிவெடுத்துள்ளேன். எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள நல்ல தகுதியுள்ள வீரமுள்ள ஒரு இளைஞனை தத்தெடுக்க நீங்கள் உதவ வேண்டும்.
7: அரசே, நான் 3 மாபெரும் வீரர்களை திறம்பட பயிற்சி அளித்துள்ளேன். அதில் சிறந்த வீரர் யார் என்பதை ஒரு போட்டி மூலம் தேர்ந்தெடுத்து அவரை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
5: நல்ல யோசனை துறவியாரே, அவர்களை அழையுங்கள்.
7: ஜெயன், ராமன், கௌதமன் மூவரும் இங்கே வாருங்கள். ராமன், ஜெயன், கௌதமன் மூவரும் ஒரு போட்டிக்கு தயாராகுங்கள். ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்க வேண்டும். 1 மாதத்திற்கு பிறகு இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து தங்களுடைய அனுபவங்களை கூற வேண்டும்.
3: மூவரும் பயணிக்க தொடங்கினர். 1 மாத பயணத்திற்கு பின் மூவரும் ஆசிரமத்திற்கு திரும்பினர். அவர்கள் திரும்பியவுடன் மன்னர் மற்றும் மந்திரியார் இருவரும் துறவியுடன் இருந்தனர். ஒவ்வொருவரிடமும் அவர்கள் பயணம் பற்றி கேட்க தொடங்கினர்.
7: ராமா, நீ சொல், 1 மாத கால பயணம் உனக்கு எப்படி இருந்தது?
8: ஐயா, நான் 1 மாத காலம் வடதிசை நோக்கி பயணித்தேன். அப்போது ஒரு நாட்டின் மன்னருக்கு எதிராக சில இளைஞர்கள் ஒருவரின் வழிகாட்டுதலின்படி புரட்சியில் ஈடுபட்டு காட்டின் மறைவான ஒரு இடத்தில் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தின் தலைவரை அம்பேந்தி கொன்றுவிட்டேன்.
7: அருமை. ஜெயன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
9: நான் தென் திசையை நோக்கி பயணித்தேன். அந்த திசையில் பல இடங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசங்கள் அதிகமாக இருந்ததால் அங்குள்ள இளைஞர்களுக்கு தன் வாழ்போர் கலையை கற்றுத்தந்து அவர்களை தற்காத்து கொள்ள உதவினேன்.
7: மிகவும் சிறப்பு. கௌதமன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
10: நான் கிழக்கு திசையை நோக்கி பயணித்தேன். எனது வீரத்தை வெளிப்படுத்த உரிய நேரம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் செல்லும் வழியில் காட்டின் ஓரத்தில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு குட்டி யானை சிக்கி தவித்ததைக் கண்டு நான் அந்த ஊர் மக்களின் உதவியோடு அந்த குட்டி யானையை மீட்டு அதன் கூட்டத்துடன் சேர்த்தேன். பிறகு மக்கள் அனைவரும் பிறருடன் சண்டையிடாமல் வாழ்வதை பற்றி அறிவுரை கூறினேன்.
3: இதை கேட்ட வீரபாகுவும் அவன் மந்திரியும் வீரம் நிறைந்த காரியங்கள் செய்த ராமஜெயன் இருவரில் ஒருவரை தங்கள் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாலும் அந்த துறவியின் கருத்தை கேட்க விரும்பினர்.
5: துறவியாரே, வீரம் நிறைந்த இவர்கள் இருவரும் என் வாரிசாக விரும்புகிறேன். உங்கள் கருத்து என்னவோ?
7: மன்னா, இவர்கள் இருவரை விட கௌதமன் தங்களுக்கான வாரிசாக சிறந்த முறையில் செயலாற்றுவார் என நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
3: துறவியின் அறிவுரைப்படி மன்னர் தன்னுடைய அரசு வாரிசாக கௌதமனை தத்தெடுத்துக் கொண்டார்.
4: இப்பொழுது சொல் விக்ரமாதித்யா, துறவி ஏன் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்க சொன்னார்?
8: வேதாளமே, ஒரு மன்னன் நாட்டை ஆள வேண்டும் என்றால் வீரம் அறிவு மட்டும் போதாது, அன்பு வேண்டும், மக்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கௌதமனிடம் அதிகமாகவே உள்ளது. எனவே அவனே வாரிசாக தகுதி பெறுவான்.
4: தவறு செய்து விட்டாயே விக்ரமாதித்தனே, பேசக்கூடாது என்று சொன்னேன், பேசிவிட்டாயே.
3: விக்ரமாதித்தன் பதிலளித்ததால் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது வேதாளம் ஏறிக்கொண்டது.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
1: வேதாளத்தை தனது முதுகில் சுமந்தபடி அடர்ந்த காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன். அப்போது வழக்கம் போல் வேதாளம் ஒரு புதிய கதையை சொல்ல தொடங்கியது.
2: நீ கதை சொல் வேதாளமே.
3: விக்ரமாதித்யா, இந்த கதையை நன்றாக கேள். முடிவில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீ பதில் கூறாமல் இருக்க வேண்டும். நீ பதில் கூறினால் மீண்டும் முருங்கை மரத்தின் மேலே ஏறிவிடுவேன். ஜெய்புரி என்ற நாட்டை சத்யன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு அதிசயமான விஷயங்களை அறிந்து கொள்வதில் அளவற்ற ஆர்வம் இருந்தது. அதனால் நாட்டின் நிர்வாகத்தை மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு அரிய விஷயங்களை தேடுவதிலேயே தனது நேரத்தை செலவிட்டான். என்றாலும் அவ்வப்போது நாட்டின் நிலைமையை மந்திரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வான். ஒரு நாள் மன்னன் சத்யன், வருகிற பௌர்ணமி அன்று என் அரண்மனைக்கு மிகவும் அதிசயமான பொருள் அல்லது விஷயத்தை கொண்டு வருபவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்றான். இந்த அறிவிப்பு நாடெங்கும் பரவியது. அரண்மனை வாசலில் ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கும் அதிசயத்தை மன்னனிடம் காட்ட ஆவலுடன் காத்திருந்தனர். முதலில் ஒருவன் உள்ளே அழைக்கப்பட்டான். உள்ளே நுழைந்த அவன், அரசே, என் வயலில் வேலை செய்த போது இந்த அதிசயங்கள் கிடைத்தது. இதற்கு பகலையே இரவாக மாற்றும் சக்தி இருக்கிறது என்று கூறி தனது பெட்டியிலிருந்து அந்த கல்லை வெளியே எடுத்தான். அடுத்த நொடியே அரண்மனை முழுவதும் இருள் சூழ்ந்தது. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மன்னன் அற்புதம் என்று கூறி அவனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். அடுத்து மற்றொருவன் மன்னனின் முன் வந்தான். அரசே, ஒரு நாள் என் தோட்டத்தில் இருந்தபோது வானில் கந்தர்வ தம்பதியர் பறந்து சென்றனர். அப்போது அந்த கந்தர்வ பெண்ணின் தலைமுடியில் இருந்த பூ என் தோட்டத்தில் விழுந்தது. அன்று முதல் இன்று வரை அது வாடவே இல்லை என்று கூறி அந்த பூவை மன்னனிடம் காட்டினான். அந்த பூ இன்னும் புத்துணர்ச்சியுடன் இருந்தது. மேலும் அரண்மனை முழுவதும் இனிய நறுமணம் பரவியது. மன்னன் இது உண்மையிலேயே அதிசயம் என்று கூறி அவனுக்கு 1000 பொற்காசுகளை வழங்கினார். அடுத்ததாக குணசீலன் என்ற இளைஞன் மன்னன் முன் வந்தான். மன்னன், உன்னிடம் இருக்கும் அதிசயம் என்ன என்றான். குணசீலன், அரசே, நான் இந்த அரண்மனைக்குள் நேர்வழியாக வரவில்லை என்றார். அதிர்ச்சி அடைந்த மன்னர், அப்படியானால் நீ எவ்வாறாக அரண்மனைக்குள் நுழைந்தீர் என்று கேட்டார். குணசீலன், லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் என்றார். மன்னன் குழப்பமடைந்தார். மன்னன், என் அரண்மனையில் அப்படி ஒரு வாயில் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த குணசீலன், ஆம் அரசே, உங்கள் காவலர்கள் பரிசு பெற வருபவர்களிடம் தலைக்கு 10 பொற்காசுகள் லஞ்சமாக வாங்கி கொண்டே உள்ளே அனுமதித்தார்கள். நானும் லஞ்சம் கொடுத்துதான் வந்தேன். அவன் அதோடு நிற்கவில்லை. நீங்கள் நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்காததால் மந்திரிகளும் அதிகாரிகளும் பல இடங்களில் ஊழல் செய்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னன் தனது மந்திரிகளை பார்த்தான். அவர்கள் அனைவரும் வெட்கத்தில் தலை குனிந்தனர். மன்னன் தனது அரியணையில் இருந்து எழுந்து நின்றான். இன்று நான் கண்ட மிகப்பெரிய அதிசயம் இதுதான் என்று கூறி தனது கழுத்தில் இருந்த முத்து மாலையை கலற்றி குணசீலனுக்கு அணிவித்தான். அதோடு, இனி நீதான் என் நாட்டின் பிரதான அமைச்சர் என்று அறிவித்தான். அரண்மனை முழுவதும் கைதட்டல் ஒலித்தது. விக்ரமாதித்யா, முதல் இருவர் காட்டிய அதிசய பொருட்களை விட குணசீலன் கூறிய விஷயம் எப்படி மிகப்பெரிய அதிசயமானது? மேலும் மற்ற இருவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்த மன்னன் குணசீலனுக்கு தனது முத்து மாலையவே அணிவித்து பிரதான அமைச்சராக நியமித்தது சரியான முடிவா?
2: முதலில் இருவர் கொண்டு வந்த பொருட்கள் நிச்சயமாக அதிசயமானவை, ஆனால் அவை அவற்றை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பயன் தரும். நாட்டிற்கோ இல்ல மக்களிற்கோ எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் குணசீலன் வெளிக்கொண்டு வந்த உண்மை ஒரு நாட்டின் நிர்வாகத்தை சீர்படுத்தும் வல்லமை கொண்டது. அது மட்டுமில்லாமல் எதற்கும் அஞ்சாமல் மன்னன் முன்னிலையில் ஊழலை சுட்டிக்காட்டி தைரியத்தையும் அவன் வெளிப்படுத்தினான். அதனால்தான் மன்னன் குணசீலனின் செயலை மிக பெரிய அதிசயமாக கருதி தனது முத்துமாலையை பரிசாக வழங்கி அவனை பிரதான அமைச்சராக நியமித்தது முற்றிலும் சரியான முடிவு.
1: வேதாளம் சிரித்தபடி, மீண்டும் சரியான பதிலை சொல்லிவிட்டாய் விக்ரமாதித்யா என்று கூறிவிட்டு அவன் முதுகிலிருந்து நழுவி மீண்டும் முருங்கை மரத்தின் மீது பறந்து சென்று அமர்ந்தது.

ஏண்ட ஆனந்த், உன்னை சுத்தி கொஞ்சம் பாடுறா. அவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காதல் கல்யாணம்னு சும்மா லைஃபை என்ஜாய் பண்றான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசைலாம் இல்லையா?

கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் அவங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்லி. கேட்டுட்ருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய அன்றைய நாள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி நாள் வந்து உங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வேலை இருக்கும். வீட்டில் எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால துணி துவைக்கிற வேலை இருக்கிறது, பெண்களுக்கு குறிப்பாக வேலை இருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண்களுமே வந்து இப்போலாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இந்த நாளில் வந்து உங்களுடைய மனசை, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்போது இந்த விஷயம் வந்து அப்போலாம் இருந்துச்சு இல்லை, இப்போ ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நினைவூட்டுற விதமாக நீங்கள் இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன். என்னோட தலைப்புமே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். என்ன தலைப்பு? தலைப்பை சொல்லாமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன உடனே டக்குனு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஞாபகம் வந்த உடனே எனக்கு கால் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஊரில் வந்து இப்போவும் பின்தொடரக்கூடிய அந்த பாரம்பரிய பழக்கம். ஏன்னா அந்த பாரம்பரிய பழக்கம் அப்படின்றது இருக்குது. அது நான்

0: வந்து நிறைய இடத்து வந்திருக்கேன். நான் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் இல்லை, நிகழ்ச்சிக்கு வரத்துக்கு முன்னாடி காலையில் தான் அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பாரம்பரியமாக வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது, இப்போ வரைக்கும் நாங்கள் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஊர் நம்ம ஊரில் அதாவது எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம், பாரம்பரியமாக இது அப்போ தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்தை சொல்லுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இதில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம். பார்க்கலாம் உங்கள் ஊரில் என்னென்ன மாதிரியான பாரம்பரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கால் பண்ணுங்க 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்க ஊர்ல உங்க வீட்டில் பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், சீன வேலூர் மாவட்டம் கட்பரியில் இருந்து சந்திரசேகர்
0: அண்ணா. வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாங்கம் பகுதியில
1: இந்த நாள் கிழமைகள் அதாவது அமாவாசையா இருக்கட்டும் திரி நாட்களாக இருக்கட்டும் எப்பவுமே நாங்க வந்து இந்த குமிட்டி அடுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா, விறகடுப்பு, அதுலதான் நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். இது பல நாளா பாரம்பரியமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ப்பா.
0: அதே
1: மாதிரி வீட்டுல இருக்கும்போது என்னதான் நவீனமான ஒரு உலகமாக இருந்தாலும் நான் வந்து எப்பவுமே வேஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கண்டிப்பா, நானு அப்பா எல்லாருமே அதுவும் நெசவாளர்கள் நெய்யக்கூடிய அந்த வேஷ்டி அப்படிங்கறது தான் கண்டிப்போம். உடையில பாரம்பரியமும் அந்த உணவு செய்யக்கூடிய விஷயத்துல பாரம்பரியமும் பல நாட்களாக இந்த அளவும் கூட நாங்க பின்பற்றிட்டு வரோம். ஏன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த திதி நாட்கள் அப்படிங்கும் பொழுது இந்த குக்கர்ல சாப்பிடுறத விட அந்த மண்பானையில அந்த விறகடுப்பு பயன்படுத்தி அதுல சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு நாள்ல வாழை இலையில தான் நாங்க சாப்பிடுவோம், பிளேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த அமாவாசை மற்றும் திதி நாட்கள் அப்படிங்கறதுல. அதே மாதிரி இந்த வேஷ்டி அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான உடை, எனக்கு ஜீன்ஸ் இருக்கு, பெர்மடாஸ் இருக்கு, ஷார்ட்ஸ் இருக்கு, வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. பட் அன்றைய காலகட்டத்துல நம்ம தாத்தாவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாரம்பரியமான உடைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அது போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஏன் இருக்க கூடாது அப்படின்ட்டு இன்றளவும் கூட நாங்க இந்த ரெண்டு விஷயத்திலுமே வீட்டுல ரொம்ப பாரம்பரியமா பின்பற்றிட்டு வரோம்ப்பா.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, அது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத ரொம்ப சூப்பரான விஷயம், ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூ ராஜ், பை.
0: பாரம்பரியத்தை நாங்கள் விட்டு கொடுக்கறதே இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரி உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஊரில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானுமே இப்போ ரீசன்ட் டைமில் வந்து அந்த ஊர் ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வந்து எல்லாம் மறந்துட்டாங்க ஒரு சின்ன விஷயத்த. அந்த விஷயம் என்ன அப்படின்றதையும் நான் அடுத்ததாக பகிர்ந்துக்கிறேன். அது மறந்ததுக்கப்புறமேட்டு ஓ இப்படிலாம் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஊரில் வந்து இந்த பாரம்பரியமான ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்தது இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை பற்றி பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம் நேயர்களே. ஸோ இப்போது நம்ம கூட அடுத்ததாக பேசுறதுக்காக இன்னொரு நேயருமே இணைஞ்சிட்டாரு, அவர்கிட்டயும் நம்ம அடுத்தடுத்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நாகராஜ்
0: அண்ணா. ராஜ்குமார் பேசுறேனா? ஒரு பாரம்பரிய பழக்கம் இருக்கு இல்ல வந்து இந்த பாரம்பரியமா நம்ம ஊர்ல இந்த பழக்கம் வந்து மாறவே மாறாம இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
2: இன்னமும் சரி, ஆடி பண்டிகை ஆடி ஒண்ணு இந்த தீபாவளி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலையில சீக்கிரமா ஒரு 4:30 எந்திரிச்சு அந்த கொப்பரையில இன்னும் அந்த தண்ணி காய வைப்போம், சுடு தண்ணி, அத எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அது என்ன அது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பண்டிகை டைம்ல பாத்தீங்கன்னா கடையில எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறதுல்ல, வீட்லயே பாத்தீங்கன்னா கச்சனை சொல்றது அதிர்ஷ்டம், வீட்லயே தேங்காய் பருப்பி செய்யறது, இன்னமும் அந்த பழக்கம் அப்படி இருந்துகிட்டே இருக்கு.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா.
2: ஏன்னா பண்டிகை டைம்ல எனக்கு கடையில வாங்கறது எங்களுக்கு பிடிக்காது. அது அந்த வீட்டுல அது செய்யணும், மெனக்கு மெனக்கெடுதல் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதே சேம் டைம்ல அதே பாத்தீங்கன்னா இந்த இட்லி பிளஸ் நாட்டுப்பொடி குழம்பு அந்த பண்டிகை டைம்ல கண்டிப்பா இருக்கும்.
0: சூப்பர்.
2: இன்னும் பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த இது என்னது இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த அம்மிக்கல்ல தான், அம்மிக்கல் ஆட்டுக்கல் இன்னமும் நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தா கூட அதுக்கு மசால் பாத்தீங்கன்னா அந்த அம்மிக்கல்ல மிக்சியில இது பண்ணா அவ்வளவு டேஸ்ட் வரதில்ல. அம்மிக்கல் தான். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா என்ன எங்க வீரல இந்த பண்டிகை காலங்க பாத்தீங்கன்னா இன்னமும் அப்படி வந்து இப்பி வரைக்குமே சரி பொங்கல் பொங்கல் வந்து எங்க ஊர்ல அவ்வளவு விசேஷமா கொண்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாரியம் பண்டிகை மாதிரி பொங்கல் விழா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப எவ்வளவோ மாறிட்டு இருந்தாலும் அந்த பழக்கத்தை இன்னும் உடவே இல்ல, இன்னமும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே
0: வராங்க.
2: அது அந்த சூரியன் பொங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் அப்படியே சின்ன வயசுல நான் பார்த்த மாதிரி இப்ப வரைக்கும் கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த
0: விளையாட்டு
2: இதத்தான் நாங்க வந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க அந்த பல்லாங்குழி பல்லாங்குழி எப்படின்னா பல்லாங்குழிக்கு தனியா அது வந்து பலவிலே செஞ்சு வச்சிருக்கோம். இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம்னா காரையில அந்த சாப்பீஸ் போட்டு வட்டம் போட்டு விளையாடுறது இன்னமும் அது ஃபாலோ பண்ணி தாக்குறோம்.
0: சூப்பர்.
2: இந்த பரமபத விளையாட்டு தாயம் பல்லாங்குழி இந்த விளையாட்டு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க. ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அதை நாங்க பசங்களை உக்காந்துக்கிறதுன்னு
0: வச்சுங்களேன். ஆரம்பத்துலயும் வந்து இப்ப வரைக்கும் எல்லாம் இந்த ஆன்லைன்லாம் மாறிட்டாலும் அது இன்னுமே நம்ம ரியலா விளையாடுறது இன்னும் சூப்பரா இருக்கும். நேர்ல உட்காந்து விளையாண்டு
2: இந்த விளையாட்டு நாங்க விளையாடும்போது என்ன பண்றதுன்னா நான் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றதுல என் ஃப்ரெண்டுகள் ஆண்ட்ராய்டு தான், அவங்க என்ன பண்ணா போனை சைலண்ட்ல போட்டுருவாங்க. ஒரு மணி நேரம் ரிலாக்ஸா இருக்குன்னு
0: அதிகமா
2: அதையும் அதே மாதிரிதான் இடிக்கிறது. அப்புறம் அந்த சோளப் பனையாரம் அது பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கல்ல போட்டு இடிச்சு அதுக்கப்புறம் இது பண்றது
0: இன்னமும்
2: அதை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க நாகராஜ்.
0: சரிண்ணா சரிண்ணா, நன்றிண்ணா.
2: நன்றி, பேச வாய்ப்பு
0: கொடுத்து
2: ரொம்ப
0: வீட்டுல உங்க ஊர்ல இந்த மாதிரியான பழக்கம் இன்னும் மாறாம இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போது அந்த நாட்கள்லுமே இன்னும் சூப்பரா இருக்கும். அதை பத்தி நான் தொடர்ந்து நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு வாங்க, பாடல் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்து பாடல் கேட்டு வந்து நேர்களே.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படிங்கற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈஸி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
4: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஊரில் வந்து இன்றைக்கு வரைக்கும் பாரம்பரியமான ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அது என்ன பழக்கம், அந்த பழக்கம் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது என்ன பழக்கம் அப்படின்றது தான் இன்றைக்கான நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஸோ இந்த கேள்வியில் நீங்களுமே வந்து பகிர்ந்துக்கோங்க. கால் பண்ணி 9787 0107 8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களுமே உங்க ஊர்ல உங்க வீட்டில் என்ன மாதிரியான பழக்கங்கள்லாம் பாரம்பரியமா இது இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல எல்லாம் நான் வந்து என்னோடய வீட்டில் அந்த பாத்திரமெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போது வந்து இந்த பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பித்தளை குடத்தை வந்து நான் பார்த்துருந்தேன். பார்க்கும்போது ரொம்ப நாளாக வந்து இது இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை வந்து யதார்த்தமாக வந்து இடைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் எவ்வளோ ரேட் வரும் தெரியுமா அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்ட உடனே எனக்கே ஷாக்கு, ரேட்லாம் எக்கச்சக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இல்லாமல் வந்து நம்ம ஊரில் அதாவது ஆரம்பத்துலேருந்து ஒரு பொருள் இப்போல்லாம் மாறிடுச்சு, சில்வர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த பித்தளை இதெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டில் வந்து முக்காலி வாங்கணும், ஏதாவது புது வீட்டுக்கு போகிறாங்க அப்படின் போது முக்காலி வாங்கணும், திருமணத்துக்கு முக்காலி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த முக்காலி இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அப்போதுலேருந்து இந்த பித்தளையில் இருக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் பாரம்பரியம் அப்படின்னு இருக்குது பாரம்பரியம் இல்லைன்னு சொல்லலை, நம்ம பயன்படுத்திட்டு இருந்த பொருள் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது நாள் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே இல்லை இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து நாங்கள் இதுதான் வழக்கமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான பொருள், அது என்ன பழக்கம் அப்படின்றத பற்றி மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ராஜேஷ் கண்ணா சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நாங்கள் வந்து கோயில் ஃபங்க்ஷன் அதாவது பொங்கலே வந்து நாங்கள் கோயில் ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதேமாதிரி சந்திரசேகர் நான் கால் பண்ணி வந்து பாரம்பரியமாக நாங்கள் வந்து எப்பயுமே அந்த வேஷ்டி ஷர்ட்டு அதுதான் என்னோடய பாரம்பரியமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி நீங்கள் பாரம்பரியமாக என்ன மாதிரி பழக்கங்களாக வச்சுருக்கீங்க அப்படின்றத பற்றி பகிர்ந்துக்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787 0107 8 நம்பருக்கு நேர்களே. இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலு. இன்றைக்கி அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் நம்ம எந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில், அதாவது உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில் வந்து இன்றைக்கு வரைக்கும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 9787707 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க, ஜென்சி அப்படின்னு சொல்றதுனால இது எல்லாத்துலயுமே வந்து இந்த பாரம்பரியத்தை மறந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் வந்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரிய பழக்கம் நம்ம ஊர்ல இந்த வீட்டில், எங்க வீட்டில் வந்து இந்த பாரம்பரிய பழக்கம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத பத்தி மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 நம்பருக்கு நேயர்களே, இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் நினைஞ்சிட்டாரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ்குமார் அவர்களுக்கு.
1: அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா.
2: இந்த ஊரினுடைய பாரம்பரிய சிறப்பு சொல்லிட்டீங்களா?
1: சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா.
2: இது வந்து திருப்பூர் மாவட்டம் மூணுல இங்க உலக புகழ் பெற்று வஞ்சியம்மன் கோயில் இருக்குதுங்க.
1: ஓகேண்ணா.
2: கோவில் இது இருக்குங்க, அது மன்னர் காலத்து ஈஸ்வரன் கோயில் இங்க இருக்குது.
1: ஓகே.
2: அது எப்படின்னா வஞ்சியம்மன் கோயிலுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தர நட்சத்திரம் சொல்லுவாங்களா, 27 நட்சத்திரம். அதுல உத்தர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு தங்கப்போட்டு எத்தனை குறிப்பிட்ட கிராம வழிபட்டா திருமணமாகவும் குழந்தை வரக்கூடிய நம்பிக்கை. அது நிறைய நட்சத்திரம் இல்லைங்க, எல்லா நட்சத்திரக்காரங்களும் அதை போட்டு
1: வழிபடுறாங்க.
2: அது இது என்னது ஒரு அது ரோம் சாப்பிட்டு மாசி மாசம் 2 செவ்வாய்க்கிழமை பாரம்பரியமா ஒவ்வொரு வருஷமும் ரோம் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு வாரம் குறிப்பிட்ட நாள் இருக்கு, அது கழிச்சு கம்பம் நடுவாங்க, அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க. நோம்பு சாட்டு வந்து குதிரையை வச்சு நடக்கு, வெள்ளை குதிரை எப்போ வழக்கமா வர்ற குதிரையை வச்சு நடத்துவாங்க. நான் அதெல்லாம் பாத்துருக்கேன். ஒரு பூர்வகை வந்து அவர் காரில் ஒரு தவிர்த்து குட்டி அந்த மண் செய்ய மண்பான செய்வாங்க, அதை சேர்ந்து

0: என்ன ஒரு சிறப்பு அம்மன் வந்து பாரம் கிடைச்சது ஒரு பெரிய சொல்லாங்க கதையா இல்ல இந்த கதையில நடந்ததுங்க எப்படி கிடைச்சதுன்னா முதல்ல அந்த கோயில் நேரம்லாம் கள்ளி முள்ளு நெஞ்சமா இருந்தாங்க மரமேற போய் பாதுகாத்து கொண்டாடுவாரு. அந்த பஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா எல்லா இடத்துலயும் வரையில எல்லா இடத்துலயும் வழியல் மாதிரி பண்ணிருந்தாங்க எல்லா மாடும் போயிடும். ஆனா இது என்ன பால் குறிஞ்சிட்டே இருக்குது மனம் கோயில் விட்டு வழிபடுறாங்க அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டானவங்களும் எந்த நட்சத்திரக்காரங்களும் வந்து இதுக்கு தங்கப்பூக்கு பண்ணி போல போறது எனக்கு நல்ல விசேஷமா அது என்னுடைய அருள் தனியா இருக்கு. குழந்தைக்கு வரும் திருமணம் ஆகும் திருமணம் நடக்காத பாரம்பரிய சிறப்பு கூடங்க இந்த ஊரே வந்து பேரே மஞ்சள் வச்சு இருக்கிறது மோனோருங்கிறது.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா
0: மிக்க நன்றிங்க
1: நன்றி
0: சொல்லிட்டுங்க.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா
0: மிக்க நன்றி மிக்க நன்றிங்க ராஜ்குமார்
1: நன்றிண்ணா நன்றிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. அதாவது பாரம்பரியமாக எங்கள் ஊரில் வந்து ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலே வந்து பாரம்பரியமான விஷயம் தான். இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதையும் வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து ஆதவனா கால் பண்ணி சொல்லியிருந்தார். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் வந்து இந்த ஒரு விஷயம் பாரம்பரியமாக இருக்குது அப்படின்னா அந்த பாரம்பரிய விஷயம் மறக்காமல் இருக்குது மாறாமல் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். எந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 9787770178 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போது அடுத்ததாக நம்ம கூட நேர் நெஞ்சிட்டாரு அவர்கிட்டயும் நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கங்க. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிதாசம் கோவிந்தசாமிங்க.
1: அண்ணா கோவிந்த் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கிறேன்.
2: அண்ணா
1: சிறப்பு இல்லண்ணா பாரம்பரிய பழக்கம். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அந்த எப்படி சொல்றது இப்பெல்லாம் வந்து மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு அந்த ஆட்டாங்கல் இதெல்லாம் வந்து இல்லை. அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய விஷயம் பாரம்பரிய பழக்கம் வந்து இப்போ வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த பாரம்பரிய பழக்கம்னா
2: இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த பாரம்பரிய பழக்கத்தை வந்து நான் சைக்கிள்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் அதிகமா.
1: ஓகேண்ணா.
2: வண்டி எல்லாம் இருக்குது இருந்தாலும் தேவைப்பட்டால் ஒழுங்கி அந்த வண்டியை எடுக்கிறது இல்லைன்னா சைக்கிள் இது போயிட்டு இருக்கிறேங்க. தோட்டத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பாரம்பரியத்தை விவசாயத்தை பண்ணிக்கிட்டு
1: இருக்கிறோம்ங்க
2: வந்து. அப்புறம் வந்து என்னங்கன்னா எங்க ஊர் திருவிழா வந்து பாரம்பரியமா பங்குனி மாசம் பங்குனி உத்திரத்தை முருகன் கோயில் திருவிழா பண்ணுவோம்ங்க. பாரம்பரியமா உள்ளூர்ல எல்லாம் பொங்கல் வச்சு மாவிளக்கு எடுத்து அன்னதானம் பண்ணி இதெல்லாம் பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு
1: இருக்கிறோம்ங்க.
2: ரெண்டாவது மாரியம்மங்கல் வந்து சித்திரை அக்னி நட்சத்திரத்துல அது ஒரு திருவிழா கொண்டாடுறவங்க பாரம்பரியமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. அவ்வளவுதாங்க நம்ம ஒரு சிறப்பு பாரம்பரியம்ங்க.
1: ஓகேண்ணா ஓகேண்ணா. வீட்டுல வீட்டுல என்ன மாதிரியான பாரம்பரிய பழக்கம் எல்லாம் இருக்கு?
2: வீட்டுல வந்து பாரம்பரிய பழக்கம்ங்கிறது வந்து இன்னும் வந்து எங்க வீட்டுக்கார அம்மா வந்து துணி துவைக்கிறது வந்து கையில் தான் துவைச்சிட்டு இருக்காங்க. என்ன வாஷிங் மிஷின் இல்ல.
1: ஓகேண்ணா.
2: மற்றபடி ஆட்டுறதுக்கெல்லாம் மிச்சி நவீன இயந்திரம் வந்துருச்சு அது இல்ல.
1: பாரம்பரிய பழக்கம் அப்படின்றது இப்போ வரைக்கும் கோவில்ல எல்லாருமே சொல்றது என்னன்னா கோவில்ல மட்டும்தான் கோவில் இருக்கிறதுனாலதான் பாரம்பரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது வந்து எல்லாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு நினைக்கிறேன் அந்த கோவில் இது எல்லாமே. ஏன்னா அது வந்து பாரம்பரியமாக இருக்கிற ஒன்று. அதில் வந்து எப்பயுமே இந்த கோவிலில் இந்த விஷயம் மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படின்னா அந்த விஷயம் அப்படி மட்டும்தான் நடக்கும். அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் அது அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பாருங்கள் அப்படியே மறந்து மறந்துடுது அப்படின்றதையும் தாண்டி ஆரம்பத்தில் இருந்தது எல்லாமே வந்து சாப்பாட்டு வகையாக இருக்கட்டும், இது எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலுமே உங்கள் வீட்டிலருந்து இதனால் வரைக்கும் இந்த பழக்கம் இருந்தது, ஆனால் இப்போ இதெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றத பற்றி மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். அதாவது பாரம்பரிய பழக்கம் இன்னும் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேரிடுவாங்க. தொடர்ந்து அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ராஜ்குமார் பேசுகிறேன்.

கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில், அதாவது உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில் இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரியமான ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அது என்ன பழக்கம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கால் பண்ணி பேச போகிறீங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787770

0: 107 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் நினைச்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
1: இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு தாலி கட்டினா இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல மாப்பிள்ளைக்கு சாயங்கியம் எல்லாம் பண்ணுவாங்க, குளிக்க வச்சு இந்த இதெல்லாம் நலுங்கு வைக்கிறது வச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. செஞ்சுதான் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, கல்யாணம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி பொண்ணையும் நலுங்கு வச்சு கூழு இதெல்லாம் குளிக்க வச்சு எல்லாம் வந்து தழுத்து தூக்கறது அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களையும் ஒரு புடவை நல்ல புடவையா கட்டி மண்டபத்துக்கு வருவாங்க. மட்டுப்படையா கட்டிட்டு மண்டபத்துக்கு வருவாங்க. அப்புறம் மண்டபத்துலதான் சாயங்கியம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம மண்டபத்திலயே கல்யாணம் வச்சா கூட மண்டபத்துல ஒரு இடத்துல நலுங்க கல்லுன்னு வச்சு நலுங்க கல்ல சுத்திட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் தனித்தனியா சுத்திட்டெல்லாம் வருவாங்க. இது வந்து பாரம்பரியம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இப்ப ரெண்டு ஒரு இடத்துல பாக்குறேன் அந்த இது இல்ல, குறைஞ்சு போச்சு. இருந்தா குறைஞ்சா போச்சு, ஆனாலும் ஒரு சில என்ன பண்றாங்க அங்க ஒரு நலுங்க கல்லா நட்டு நலுங்கல போய் பொண்ணு மாப்பிள்ளையும் திட்டிட்டு அந்த நலுங்க எல்லாம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு மண்டப பொண்ணு மாப்பிள்ள இருக்கைக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் தாலி கட்டிட்டு அந்த இதெல்லாம் செய்வாங்க. பார்த்துட்டு அதே மறுபடியும் நலுங்கல் செய்ய போய் ரெண்டு பேர் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு சாங்கியா இருக்குது. அந்த பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் தாலி கட்டும் போது ஒரு மஞ்சள் புடவை காட்டன் புடவை தான் கொடுப்பாங்க, நூல் புடவை. பொண்ணுக்கே கல்யாணத்துக்கு பண்ணும் போது காட்டன் புடவை தான் தருவாங்க, மஞ்சள் கலர்ல. அப்புறம் அந்த தாலி கட்டெல்லாம் முடிஞ்சிட்டு தாலி கட்டுறதுக்கு அரும்புக்காரன்னு சொல்லுவாங்க. அரும்புக்காரன்னா அந்த சாங்கியம் நலுங்கெல்லாம் செய்யறது அரும்பு வெத்தலை இதெல்லாம் வச்சு இப்படி காலுக்கும் கையக்கும் தலைக்கும் மேலைக்கு தலைக்கும் சுத்தி தலை சுத்துறதுனால சொல்லுவாங்க. அதுதான் நலுங்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சு அப்புறம் தாலி கட்ட வைப்பாங்க. இப்போ ஆனா இது ஒரு சில இடத்துல நடக்குது, ஒரு சில இடத்துல நடக்கிறது இல்ல. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் மாப்பிள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது மாப்பிள்ள வீட்டுல வந்து வாசல்ல குழந்தையா ஆகிறவங்க குழந்தையா ஆளுங்க மாப்பிள்ளையோட தங்கச்சிகள் இருப்பாங்கல்ல, அவங்க பொண்ணு மாப்பிள்ளைய வந்து ஒருக்க நிறுத்திட்டு எனக்கு பொண்ணு குடு பொண்ணு குடுன்னு கேட்பாங்க. அவ அந்த பொண்ணை பத்தி குடுன்னு கேட்பாங்க. ஒரு சில பொண்ணுங்க சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், வெக்கப்பட்டுட்டு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் கடைசியா சொல்லிடுவாங்க, ஓ தரேன் எப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போவாங்க, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அப்புறம் நரபானையில கை வைக்கிறது, சாதி கொத்த போட்டு எடுக்கிறது இதெல்லாம் இருக்குது. இப்போ நடக்குதான்னு தெரியல, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அவரு பாரம்பரியமா இருக்கிறவங்க செஞ்சுதான் பொண்ணு மாப்பிள்ளையோ வீட்டுக்குள்ள பண்றாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது இதெல்லாம் செய்யறாங்க. ஒரு சில எல்லாம் இருக்குது, ஒரு சில எல்லாம் மறைஞ்சிருச்சு. மண்டபத்துல கல்யாணம் வச்சுட்டு எல்லாம் ஐயரே எல்லாம் செஞ்சாரு, ஐயர் எல்லாம் திருமந்திரம் சொல்லிட்டாரு, இதெல்லாம் நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு மண்டபத்திலேயே அரும்புக்காரன்னு சொல்ற அவர் வந்து சாங்கியம் சொன்னானே வெத்தலை இதெல்லாம் வச்சு தலை சுத்தி அரும்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் அப்புறம் ஐயரோ வச்ச மீதைய மந்திரம் ஓதி இது பண்ணாரு. ஆனா மொத அரும்புக்காரர் தான் பண்ணாங்க.
0: ஓகே ஓகே ஓகே பாட்டி,
1: இதெல்லாம் இருக்குது. மற்ற ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு சாமி.
0: ஓகே ஓகே பாட்டி, நன்றி பாட்டி. பாட்டி முக்கியமான வேலையில இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சமா பேசிட்டு கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீட்டுல உங்க ஊர்ல இந்த மாதிரியான பாரம்பரிய பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை பத்தி பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ அடுத்ததா பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து அலைப்பாதையாரோ நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ?
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. ஸோ இப்போ வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைவு பகுதியில் வந்து தருமபுரியிலேருந்து சுப்பிரமணியன்னா கால் பண்ணி இப்போது என்னால் பேச முடியல, ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால் பேச முடியல, அடுத்த வாரம் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி இன்னும் அதாவது 2 மாதம் இல்லை 3 மாதங்களில் வந்து அதாவது ஆனிவர்சரி வரும் இல்லையா, ஸோ அப்போ வந்து நேரில் மீட் பண்ணுறேன் அப்படின்றதையும் அண்ணா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போயிருந்தது. இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787 707 8 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்து

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. இந்த சண்டே கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 18 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொண்டாடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆடி மாதம் தான். அதனால வந்துட்டு நிறைய ஊர்களில் கோவில் பண்டிகைகள், அம்மன் கோவில் பண்டிகைகள், அப்புறமா வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய நடந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகையில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி சண்டே, இந்த சண்டே வந்துட்டு உங்களுக்கு பொழுது போகலை, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போய் நம்மளால் எங்கப்பா போய் அலைய முடியுது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர் பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம எந்த ஊருக்கு உலா போயிருக்கோம் அப்படின்னா, ஜாகிர் அம்மாப்பாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த ஜாகிர் அம்மாப்பாளையம் கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சேலத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க. அதே மாதிரி நம்மளோட புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய ஜங்ஷன்லேருந்து வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, பெங்களூர் ரோடு, அதில் வந்து கூட நம்ம வந்து ஜாயின்ட் ஆகி போகலாம். அந்த அம்மாப்பாளையம் ஊரை சுற்றியுமே வந்துட்டு 4 ரோடுகள் ஜாயின்ட் ஆகும். இந்த சைடில் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் காலனி ரோடு இருக்கு இல்லையா, ஜங்ஷன் மெயின் ரோடு, சோனாக்கல் சைட்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து அம்மாப்பாளையத்தில் தான் சேரும். அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு இரும்பாலை ரோடு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அம்மாப்பாளையத்தில் சேரும். அதே மாதிரி இந்த பக்கம் நேஷனல் ஹைவேமே வந்துட்டு அம்மாப்பாளையத்தை டச் பண்ணி தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்படி சுற்றி வந்துட்டு ரோடுகள் இருக்கிறதுனாலே இந்த ஊருக்கு சாலை வசதி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஊரில் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இருக்குதுங்க. இந்த எல்கா

ஐடி பார்க்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு தொழில் வளர்ச்சி திட்டங்களால் இந்த பகுதி முக்கிய வளர்ச்சி மண்டலமாக வந்துட்டு இருக்குது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வணிக வளாகங்கள் சொல்லிட்டு அதிக அளவில் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி ஜாகிர் அம்மாபாளையம் ஒரு கிராமமாக தான் இருந்துச்சு, வேகமாக வளர்ந்து இப்போ முக்கிய பகுதிகளில் ஒன்றாகவும் மாறி இருக்குது. அதுவும் சேலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் ஒரு இடமா வந்துட்டு இப்போ அம்மாபாளையம் மாறி இருக்குது. இது வந்துட்டு குடியிருப்பு, தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இது எல்லாத்துடைய வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பங்கை இந்த அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊர் வந்து கொடுக்குதுங்க. ஸோ இந்த ஊர் பற்றினா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை தெருக்கள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியோட.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீது.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்றைக்கி அம்மாப்பாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊருக்கு வந்த உடனே நான் முத மீட் பண்ணது யார் அப்படின்னா, இதே ஊரில் சொந்தமாக வந்துட்டு இந்த டோரு ஜன்னல் கதவு இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு கம்பெனி வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் தாங்க மீட் பண்ணோம். அவர் வந்துட்டு இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காரு. அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்
4: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
5: முரளி.
4: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
5: நான் வந்து ஒரு 40 வருஷமா இருக்கேன். நான்
4: இந்த ஊர்ல மெயினா மக்கள் எல்லாருமே போற தொழில்கள் என்னன்னா,
5: கொத்து வேலை தான் மெயினு, அது அப்புறம் வெள்ளி தொழில், அப்புறம் வந்து கொத்து வேலை தான் மெயினுங்க. ஒரு 70% கொத்து வேலை, அப்புறம் வெள்ளிப்பெற்ற வேலை, அதை விட்டு எல்லா தொழிலும் கொஞ்சம் கலந்துருக்கும். ஒரு 10% 5% இருக்கும்.
4: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீதிகள் இருக்குது?
5: வீதினு பார்த்தா நிறையா இருக்குங்க, இந்த இதுலேயே ஒரு 10 வீதி இருக்கும், ஆனால் ஒரு 40-50 வீதி பக்கமாக இருக்கும். இங்கே இருந்து நம்ம அந்த மசூதி வரைக்குமே இது பெரிய மாப்பிள்ளை, அது சின்ன மாப்பிள்ளை, 40-50 வீதிக்கு மேலே இருக்கும். இங்கெல்லாம் இந்த ஒரு ஸ்டீல் பண்ணது முருங்கோயில் வரைக்கும் அது இருக்கும். இந்த பக்கம் நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த பங்கு இருக்கலாம், அது வரைக்கும் அம்மாப்பிள்ளை சேரும். இந்த முனிப்பு வரப்பிலேயே அம்மாப்பிள்ளை தான் சேருது, இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா அந்த பக்கம் சேருது. அந்த மாதிரி
4: ஓகேண்ணா. கிட்டத்தட்ட 40 வருஷமாக இதே ஊரில் இருக்கீங்க. இந்த ஊர் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க?
5: இதுக்கு மேலே சிம்பிளாக இப்போலாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, இப்போலாம் தொழிலெல்லாம் டாப்பில் இருக்காங்களா, ஓரளவுக்கு எல்லாமே ரீசனபிளாக நல்லா தான் இருக்கும், ஒன்றும் மோசம் இல்லை. ஏன்னா டிச்சு வசதி தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது. மற்றபடி வீடுகள்லாம் நிறையா ஆயிடுச்சு, இப்போலாம் வீடு இடமே கிடைக்கிறதுல, இடம்லாம் பயங்கர லேண்ட் வேலுவேஷன் ஏறி போச்சு. ஆனால் வீடு மக்கள் தான் நிறையா வெளியூர்கள் நிறையா வந்து பிழைக்கிறாங்களாம், இண்டஸ்ட்ரியல் நிறையா வேலைக்கெல்லாம் நிறையா வந்து நிறைய பேருக்கு வந்து பிழைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க.
4: இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் உங்ககிட்ட எப்படி பழகிறாங்க?
5: நல்லா பழகிறாங்க. நம்மளால சின்ன வயசுல நல்லா மாமச்சன் பேர் தான் போவோம். மெயினாக வந்து பாய் ஏரியா தான், ஜாகிரமும் பாய் தான், மாமச்சன் தான் பழகணும் எல்லாருமே, அப்படி தான் பழகும். அந்த மாதிரி ஒன்றும் வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி
4: இங்கே தண்ணி வசதியெல்லாம் ஓகே வேணா? தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குதா?
5: தண்ணியெல்லாம் பரவாயில்லைங்க, தனியாக மேட்டர் தண்ணியெலாம் வருது, 10 நாளைக்கு 15 நாளைக்கு விட்டுரு போகுது. எதோ விட்டுருப்போம், ரொம்ப லேட் ஆயிருது. தண்ணியில் மேட்டர் ஓட்டலாம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. கிணறுலாம் இல்லை, ஆனால் கிணறுலாம் இருந்ததெல்லாம் மூடிட்டாங்களாம், நல்லா தண்ணியில் நல்லா மூடிட்டாங்களாம், போர் வீட்டுட்டு நல்லா விட்டுட்டாங்களாம், விட்டுறாங்க. அந்த மாதிரி
4: இந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
5: நன்றி நன்றி.
4: முரளி அண்ணா இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமாக இந்த ஊரில் எத்தனை தெருக்கள் இருக்குது, இங்கே இருக்க மக்கள்லாம் அவர்கிட்ட எப்படி பழகுவாங்க, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்களையுமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்ன மச்சான், புதுக்கிட்ட போட சுத்திட்டு இருக்க போல?
2: ஏய், ஏன்டா அப்படி கேக்குற?
1: இல்ல, உன்னைய பார்த்தா மூஞ்சி எது முடியதுன்னே தெரியல, தலை வேற சமண்ட பாஞ்சு போய் கிடக்குது, அதான் கேட்டேன்.
2: மச்சான், டாக்டர் தான்டா சொல்லியிருக்காரு
1: ஏன் முடி வெட்டக்கூடாதுன்னா.
2: அது இல்ல மச்சான், டாக்டர் தான் அதிகமா என்ன சேர்த்திக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு, அதனால தான்டா.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவாக போனால் மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்டில் ஸ்பீடாக போனால் தானே சுகமாக இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேலே மோதிட்டு அதை பார்த்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவாக போ மெதுவாக போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலைப்பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலைப்பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கும். இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே நம்ம கிட்ட மக்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல இன்னும் என்னென்னலாம் வந்துட்டு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம கூட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க போறாங்க. வணக்கம் அக்கா.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்னக்கா?
1: சிவகாமி. இதே ஊர் தான்.
0: ஓகேக்கா. இந்த ஊரில் நான் உள்ளே நுழையும் போது இந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாரியம்மன் கோவிலுடைய வரலாறு பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமாக்கா?
1: ஃபஸ்ட்டு அந்த அம்மா வந்து அந்த கல்லை எடுத்து போட்டதும் எங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் போய் பார்ப்பாங்களாம். அதை சுற்றியும் வெறும் இடம், வெறும் இடத்துல பூவாக பூத்துருக்குங்களாம், பூவாக பூத்துருக்குமா, டெய்லியும் போய் போய் வந்து பார்ப்பாங்களாம். வெறும் பொலித்தடம் தான் இருக்குங்களாம்.
0: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள்க்கா இருக்குது?
1: நிறைய இருக்குது பா. அதெல்லாம் இருக்கும்.
0: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீதிகள்க்கா இருக்குது?
1: இதுக்கு பேர் வந்து பா, இது முருகன் கோயில் வீதி, அடுத்தது பாவாயம்மன் கோயில், அடுத்தது கண்ணகி தெருவு, இப்படி எல்லாம் நிறைய தெருவுங்க இருக்குது.
0: சூப்பர்க்கா. இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை தெருக்கள் இருக்குது? இந்த ஊருடைய வரலாறு என்ன, முக்கியமா அந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக எங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா மக்களே. இதே மாதிரி இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களும் இப்போ ரெடியா இருக்குது. முக்கியமா வந்து இந்த ஊர்ல அந்த புதுக்கோட்டை மாரியம்மன் சொன்னாங்க இல்லையா, இந்த மாரியம்மனுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு, இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி என்ன, அதுக்கப்புறமா இந்த ஊர்ல இன்னும் ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க நம்ம வந்துட்டு உலா வந்திருக்கோம். இந்த ஊர் பத்திரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒருத்தர் வந்து ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அக்கா வணக்கம்.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்னக்கா?
1: என் பேர் எஸ் விஜயாங்க.
0: ஓகேக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக இதே ஊரில் இருக்கீங்க?
1: நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இதே ஊர் தான்.
0: ஓகேக்கா, பிறந்ததுலேருந்தே இதே ஊரில் இருக்கீங்க. இந்த ஊர் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னக்கா டிஃப்ரென்ஸ் இருக்குது?
1: அப்போல்லாம் ரொம்ப பட்டிக்காடாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு. கோயிலும் ரொம்ப பெருசாக பண்ணியாச்சு.
0: ஓகேக்கா, இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாரியம்மன் பண்டிகை அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த மாரியம்மன் கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: கோயில் இப்போ வந்து 100 வருஷத்துக்கு முன்னே சின்ன கோயிலாக இருந்துச்சு. இப்போ பெரிய கோயிலாக கட்டி இப்போ 20-25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆகுது இப்போ அந்த கோயில் கட்டி. புதுக்கோட்டை மாரியம்மன், ஜாகீர் அம்மாபாளையம் புதுக்கோட்டை மாரியம்மன். இந்த அம்மா புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வந்தாங்க. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு கல் கொண்டாந்து வச்சாங்க. எங்கெங்கே எடுத்து கீழே போட்டாங்க, அது போகல. வந்துருச்சு, வந்து கூடையிலே வந்து வந்து உட்காந்துக்குச்சு. மறுபடியும் இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு தண்ணி குடிக்கலாம். அந்த சாமி இங்கே நின்றுச்சு உட்காந்துக்கு. இது வந்து பொங்கல்லேருந்து 15 நாள் பண்டிகை போட்டுருவோம். 15 நாளைக்கு பண்டிகை போட்டோமா சிறப்பாக 15 நாளைக்குமே சாப்பாடு அன்னதானம் 15 நாளைக்குமே இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் 15 நாள் முடிஞ்ச உடனே 16 நாள் பண்டிகை ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்கு திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ரொம்ப பண்டிகை, இந்த கச்சேரி எல்லா நிகழ்ச்சிங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம இங்கே வந்தால் நம்மளுக்கு போகிறதுக்கு மனசு வராது, அந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கும் சிறப்பாக. அதான் அதுக்கு முன்னே சின்ன கோயிலாக இருந்துச்சு. இப்போ இந்த இது கட்டி இப்போ 25 வருஷம் பெரிய கோயிலாக கட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. கூட்டம் எக்கச்சக்கமாக கூட்டம் சமாளிக்க முடியாது. சாப்பாடு கொடுக்க கோயிலில் திருவிழா போட்டால் இந்த இடத்துலையும் நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். கடைங்க எல்லாம் நிறையா வந்துடும். முருகன் கோயிலாம் அதுவுமே அப்படி தான் கண்ணு. நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னே அந்த கோயில் ஆரம்பித்தாங்க, ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ புதுசாக லட்சுமி சில 108 லட்சுமி வச்சாங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ பெரிய லட்சுமி ஒன்று கட்டுறாங்க. இப்போ கட்டிகிட்ருக்குறாங்க. அது கூடி சீக்கிரம் அதுவும் திருப்பூரில் பண்ணிவிடுவாங்க. அது இன்னும் எக்கச்சக்கமாக வெளிநாடு மாதிரி ஆகி போயிருப்ப. அது ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி போயிரு. இந்த இடமே சிம்பிளாக தாங்க ஒன்று இருந்துச்சு, இப்போ எல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகி போச்சு. எல்லாம் நல்லா முருகன் கோயிலும் சிறப்பு. நம்ம அம்மா கோயிலோட முருகன் கோயிலும் நல்லா சிறப்பாக தான் கொண்டாடுவாங்க. அங்கேயும் பங்குனி உத்திரம் போட்டால் 15 நாளைக்கு நல்லா விசேஷம். டெய்லி பாட்டு கச்சேரி நல்லா சிறப்பாக அன்னதானம் எல்லாமே 15 நாளைக்கு எல்லாம் ஹோட்டல்லேருந்தே வரும், கொண்டாந்து அன்னதானம் பண்ணுவாங்க.
0: சூப்பர்க்கா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.
1: நன்றிங்க.
0: மக்களை இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதிக்கு வந்தாலுமே இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஊர் இருக்கு இல்லையா, அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊர், இந்த ஊருக்கு பெயர் காரணம் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்கும்போது தாங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது. இந்த ஊருக்கு ஏன் அந்த ஜாகிர் அம்மாபாளையம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து அம்மன் கோவில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு அம்மாபாளையம் அப்படி மாதிரி பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்க ஜாகிர் அப்படிங்கிற இந்த பேர் வந்துட்டு ஜாகிர் எட்டிப்பட்டி, ஜாகிர் காமநாயக்கன்பட்டி, ஜாகிர் அம்மாபாளையம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்களோட காரணமே இருந்துச்சு. அதாவது ஜாகிர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆட்சி செஞ்சதாகவும் அதனால அவருடைய ஞாபகமாகவே ஜாகிர் அப்படிங்கிற இந்த பேரை வந்துட்டு வச்சிருந்ததாகவும் வந்துட்டு சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு பேரில் வந்துட்டு இந்த மூணு ஊரையும் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே நான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஜாகிர் காமநாயக்கன்பட்டி கண்டிப்பாக நம்மளோட ஊரை சுற்றி உலா நிகழ்ச்சியில் அந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஜாகிர் எட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் பற்றியுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இப்போது ஜாகிர் அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊருமே வந்துட்டு எந்த ஊர்களோட கனெக்ட் பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. முக்கியமாக இந்த அம்மாபாளையம் பகுதி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கிராமமாக இருந்திருக்குது. கிராமமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏற்ற இடம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க. முக்கியமாக வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில், முக்கியமாக இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகன் கோவிலில் இப்போ வந்துட்டு லட்சுமி சிலை வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. இந்த லட்சுமி சிலை உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை அப்படிங்கிற இந்த பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு சுற்றுலா தலமாகவே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லட்சுமி சிலையை பார்க்கறதுக்காக நிறைய ஊர்களிலிருந்து மக்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஊரை விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஊர் பற்றி நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா அப்படிங்கிறத பற்றின உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போகலாம், எந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட சஜஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த வாரம் இன்னொரு ஊரில் உலா போகிறோம். அங்கே வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். மக்களின் குரல் சமுதாய வானொலியில இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ஷியாமலா. அவங்க வந்து பியூட்டிஷியனா இருக்காங்க. அவங்களோட ஜேர்னில எப்படி வந்து பியூட்டிஷியன் ஃபீல்டுக்கு வந்தாங்க, அதை தாண்டி அவங்க இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: மேம், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேம்?
2: ஹாய் ஆல், என்னோட பேர் ஷியாமலா. சேலம் அம்மாபேட்டில் இருக்கேன். நான் ஒரு பிரைடல் ஜுவல்லரி ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்ட் 3 இயர்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஆஃப்டர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரோல் என்ன எடுத்து அதுவும் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க எம்பிஏ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க மேம். எம்பிஏ முடிச்சுட்டு வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க ஃபீல்டை சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் மேம்?
2: அது ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் ஓரியன்ட் தான். ஸோ நானும் ஒரு பிஸ்னஸாக வரணும், நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு கால் லெட்டர். நமக்கு நான் போகல. நான் எம்பிஏ படிக்கணும்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்பா தான். அவர் இப்போ இல்லை. எம்பிஏ படிக்கல, ஃபினான்ஸு அண்ட் மார்க்கெட்டிங் டியூவல் கோர்ஸ் எடுத்திருந்தேன் சோனா காலேஜில். இப்போ அது சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்மளோட ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ஓப்பன் பண்ணுது.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரைடல் ஜுவல்லரியும் ஷாப் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க மேம். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்?
2: அது வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணது. ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அதே இதுலேயே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரே ஓரியன்டட் ஃபீல்டு தான். ஸோ நம்ம ஜுவல்லரி பேஸ் போகும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் நம்ம அதில் ஓரியன்டாக போயிட்டேன் நான்.
1: ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாவோ இல்ல ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
2: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட கலைகள் வந்து ஒருத்தங்க கிட்ட நம்ம கொடுக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கான்பிடென்ட் லெவல்ல எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு எம்பவரா இருந்து தனியாவே நம்ம பண்ணது ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்ணேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்தது வந்து இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத கஸ்டமர் யாராவது இருந்திருப்பாங்க மேம், அது பத்தி சொல்லுங்க.
2: கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு கஸ்டமர் தான் சரி, அவங்க அடிக்கடி நமக்கு வந்துட்டே இருக்கும் போது அவங்க கஸ்டமர் கிடையாது, ஒரு ஃபேமிலி ஓரியன்டா போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பெண் அழைப்பு, என்கேஜ்மெண்ட், மேரேஜ்க்கு, அவங்க பேபி ஷவர் முடக்கொண்டு நம்மளோட ஷாப்ல தான் எல்லாமே. ஸோ அது ஒரு கஸ்டமர் பாண்டிங் நமக்கு கிடைக்கும்.

0: கிடைச்சிரும் நமக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம், அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான ஷியாமலா அவர்கள் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட எப்படி தொடங்கினாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்துல அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனா இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமா திரையில சினிமாவா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டர்ல உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சுடு

0: அடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஷாமலா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னில இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ உங்களோட அந்த பார்லரா இருக்கட்டும் இல்ல அந்த பியூட்டிஷியன் பிரைடல் ஜேர்னில வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க மேம்?
2: நம்ம வந்து பிரைடல் ஜுவல்லரி ரெண்டல் விட்டுட்டு இருக்கோம். ரெண்டல் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல சேல்ஸ் அந்தமே நடக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஃபீல்ட்ல வந்து எல்லா ஓரியன்ட் பார்ட்டி ஓரியன்ட் மேக்கப் எல்லா மேக்கப்புமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பிரைடுக்கு, க்ரூம்க்கு, என்கேஜ்மெண்ட் மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து RMS அப்படின்னு நேம் சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன் மேம்?
2: அது எங்களோட ஃபேமிலியோட எல்லாத்தோட பேருமே அந்த ஆரம்பத்துல முடிஞ்சிடும். ஆர் ஃபார் ராஜசெட்டியார் எங்களோட தாத்தா பேரு, எம் ஃபார் மாதவன், எஸ் ஃபார் சுஷீலா, ஷாம்லா, சாவித்ரி, ஷர்மிளா, எங்க எல்லாத்தோட பேருமே எஸ்லயே முடிஞ்சிடும். சோ அது வந்து ஒரு ஃபேமிலி நேமா வந்து ஆரம்பிச்சு வச்சாச்சு.
1: சூப்பர் மேம். அதாவது உங்களோட பிராண்டோட நேமே வந்து ஹோல் ஃபேமிலியா அடங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்க மணப்பெண்கள் வந்து என்ன மாதிரி மேக்கப் வந்து அதிகமா அவங்க வேணும் அப்படின்னு விரும்புறாங்க மேம்?
2: ஸ்கின் பினிஷ் மேக்கப் வந்து ஓவரியா இருக்காது. எனக்கு ரொம்ப ஒயிட்டிஷ் போட வேண்டாம், என்னோட ஸ்கின்னுக்கு எதுவோ அதை படலாம். ஸ்டார்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிடைக்கிற எல்லா மேக்கப்பும் நம்ம ஈஸியா போட்டுட்டா ஒன்னு நெக் ஒரு கலர்ல இருக்கும், ஃபேஸ் ஒரு கலர்ல இருக்கும். ஆனா ஸ்கின் பினிஷ் மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க ஸ்கின் ஓரியன்டு என்னவோ அவங்களோட ஃபேஸுக்கு, அவங்க ஸ்கின் கேர் என்ன யூஸ் பண்றாங்க, ஆயில் ஸ்கின்னா, டெட் ஸ்கின்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு அவங்களோட ஃபேஸுக்கு உங்களுக்கு அலர்ஜி இருக்கா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா எல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கான அர்த்தமே அவங்க ஸ்கின்ல நம்ம ஒர்க் பண்ணி ஸ்கின் பினிஷ்ல கொண்டுட்டு வரது தான்.
1: ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து ஒரு மணப்பெண்ணை வந்து முழுசா நீங்க ரெடி பண்றதுக்கு என்ன மாதிரி முக்கியமான தயாரிப்பு எல்லாம் நீங்க பண்ணுவீங்க மேம்?
2: ஸ்டார்டிங் வந்து நம்ம ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அவங்க ஸ்கின் எப்படி அனலைஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் அவங்க ஃபேஸ்ல. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணதுன்னா நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு ஏன்னா 3 மணி நேரம் ஆகும். ஒரு பிரைடை ரெடி பண்ண நமக்கு 3 மணி நேரம் ஏன் டைம் ஆகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து நம்ம அவங்க ஃபேஸ்ல செட் ஆகுதா, அவங்க கலருக்கு இது செட் ஆகுதா, அவங்களோட என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றத பார்த்து நம்ம ஒவ்வொரு பிரைட் கிட்டே கன்சல்ட் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நம்ம நம்மளோட ஒர்க் இருக்கணும்.
1: சூப்பர் மேம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது வந்து நீங்க முதல்ல ஒருத்தவங்களுக்கு மேக்கப் பண்ணிருப்பீங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
2: நான் முதல்ல ஒர்க் பண்ணது கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் ஆகுங்க. ரொம்ப நிச்சயதார்த்தத்தில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டு. நம்ம புக் பண்ணது வந்து என்கேஜ்மெண்ட்டு, ரிசப்ஷனு, மார்னிங் மேரேஜ்க்கு, மூணுத்துக்குமே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிம்பிள், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷியாமலா அவர்கள் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் பயணத்தோட அனுபவத்தை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயத்த பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: இருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
2: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஷியாமலா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அனுபவத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இன்னும் இருக்கு, என்னென்ன மாதிரி சவால்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த 3 வருஷத்துல நீங்க நிறைய ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், லாங் டிராவல் பண்ணி போய் மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டைம்ல என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு மேம்?
3: இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு லாங் டிரைவ் போடும்போது பெங்களூர்ல ஒண்ணு நடந்தது. அவங்க வந்து நம்ம தான் வேணும்னு சொல்லி புக் பண்ணிருந்தாங்க. அப்ப புக் பண்ணும் போது அவங்க சொல்லிட்டாங்க, நீங்களே டிராவல் சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சேலம்ல இருந்து பெங்களூர் போய் ஒர்க் பண்ணி அவங்களோட கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஆகிற அளவுக்கு, அதாவது ஒரு ஃபேமிலிக்கே புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அங்க இருந்து நம்ம ரிட்டர்ன் வந்திருக்கோம். பாஸ்ட் எதுவுமே அவங்க கிட்ட எந்த ஒரு ஃபேர் அமௌண்ட்டுமே நாங்க வாங்கல. அவங்களும் கொடுக்கறேன்னாங்க, நான் வேணான்ட்டேன். ஏன்னா எங்க பெங்களூர்ல நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஏன்னா சேலம்ல நம்மளை கூப்பிட்டாங்க, ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கோசரம் தான். ஸோ அதுக்கோசரம் நான் அது விட்டுட்டேன்.
2: சூப்பர் சூப்பர் மேம். இப்ப அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கும் மேம். அந்த சவால்கள் எல்லாம் தாண்டி எப்படி தொடர்ந்து இந்த 3 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கீங்க மேம்?
3: ஆமா, ஏன்னா நம்ம ஒர்க் பண்றது வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லி ஒரு 4 மணிக்கு பிரைட் ரெடியா இருக்கணும். நம்ம வந்து போறது 1 மணிக்கு போகணும். அப்ப வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப இருட்டா இருக்கும். ஒரு தனியா ஒரு லேடிஸ் போறது ரொம்ப கஷ்டமான டைம்ல, அது ஒரு நாயெல்லாம் துரத்துறோம். அது நிறைய இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. யாரு ட்ரஸ்ட் பண்றது, யாரு எப்படி போறது, எந்த ஒரு வழி தெரியாது. கூகுள் மேப் தான் நமக்கு, அங்க தனியா போயிட்டு தனியா வரணும். இது எல்லாமே எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. தனியா இருக்கு, எங்க போனாலும் தைரியமா இருக்கணும், தன்னம்பிக்கையா இருக்கணும். அதுதான் என்ன இங்க கொண்டுட்டு வந்திருக்கு.
2: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களோட இந்த பிசினஸ் ஓரியன்டான விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்குன்னு ஃபேமிலின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஃபேமிலியும் பார்த்துட்டு பிசினஸையும் எப்படி மெயின்டைன் பண்றீங்க மேம்?
3: பண்ணிடலாம், எல்லாரோடையும் முடிஞ்சா எல்லாரும் பண்ணலாம். எல்லாரும் ஏன்னா மார்னிங் 8:30 பேபி ஸ்கூல் போயிடுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. என்னோட அம்மா அம்மா தான் மெயின். எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். அப்பா இருந்திருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி எங்க அம்மா எனக்கு இன்னும் இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேமிலி, ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்க இல்லைன்னா நான் இங்க இல்லை.
2: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷியாமலா மேம் அவங்களோட அனுபவத்தையும் அதுல இருந்த சவால்களையும் எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இனிபேன் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் ரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஷியாமல மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ வந்து சேலம்ல வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, உங்களை தேடி வரதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க மேம்?
2: பிரைஸ் தான், நம்மளோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். என்னென்ன ஸ்கின்க்கு எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு விசிபிளா நான் எல்லா டீடைல்ஸும் காமிச்சிருவேன். என்ன பிராண்ட் நியூ, என்ன ப்ராடக்ட், என்ன ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்றோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்றோம், எல்லாமே அவங்களுக்கு காமிச்சிருவேன். அவங்களுக்கு எது வேணுமோ அந்த பிராண்ட் எடுத்து நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் தான், எதுவும் நம்ம லோக்கல் ப்ராடக்ட் கிடையாது.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து நீங்க டூர்ஸ் அண்ட் டிராவல் அப்படின்னு ஒரு பிசினஸையும் தொடங்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க மேம், அதுக்கு என்ன ரீசன் மேம்? ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் திருப்பி இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஒரு உமன் வந்து ஒரு ஃபீல்ட்ல இருக்கும்போது இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வரணும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் வந்துச்சு, இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிசினஸ் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உட்கார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல கூட நம்ம இருக்கக்கூடாது, சுத்திட்டே இருக்கணும், ஒரு நாள் ஃபுல்லா டிராவல்லே இருக்கணும். அந்த மாதிரி போயிட்டு தான் நான் மவுண்ட் கைலாஷ்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், திபெட்ல இருந்திருக்கு. ஏஜென்சி மூலியமா தான் போனேன், ஆனா நான் அந்த டிராவல் எடுத்து நடத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், எல்லாமே நான் தான் எடுத்து பண்ணது. ஸோ நம்மளே பண்ணும்போது ஒரு உமனை வந்து எடுத்து நடத்த முடியாதா? கண்டிப்பா பண்ணலாம், ஏன்னா எல்லாரோட சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு. அதனால நான் இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். எனக்கே கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணா இதோட போதும் அப்படின்னு நிறுத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்க அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றதை கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது நீங்க இந்த டூர் டிராவல் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனால நீங்க போன டிராவல்லயே உங்களுக்கு மறக்க முடியாத பிளேஸ் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேம்?
2: மவுண்ட் கைலாஷ் தான், மவுண்ட் கைலாஷ்ல ஹிமாலயால அந்த மவுண்ட் கைலாஷ் அவரை பார்க்கும் போது நமக்கு கிடைச்ச அந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன். அது இல்லாம அங்க போய் நமக்கு ஒரு பிசினஸ் வருது அப்படின்ற போது அது இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நானே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கு போறது முடியும் இல்லை, அந்த கைலாஷ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பிசினஸ் வருதுன்னா எல்லாமே கைலாஷ்ல தான் நமக்கு நடந்திருக்கு. அதனால எனக்கு அந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலியமா ஒரு பெரிய ஹோப் இருக்கு, ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நான் வருவேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே உங்களை விஷ் பண்றேன் மேம். நெக்ஸ்ட் வந்து ஒரே நேரத்துல இந்த ரெண்டு பிசினஸையும் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
2: சிம்பிள், நம்ம இப்ப வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹை பொசிஷன்ல இருக்கவங்க வந்து ஒரே டைம்ல ஒரு 10 பிசினஸ் நடத்துவாங்க. அது அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு எல்லா இடத்துலயும் அவங்க இருக்க முடியாது. அந்தந்த இடத்துல நம்ம ஸ்டாஃப் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், நம்ம ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் உட்கார வச்சு நம்ம அடுத்த மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் பிசினஸ் லெவல் போயிடலாம். அது மாதிரி நம்ம போகும்போது நம்மளோட அச்சீவ் வந்து நிறைய நடந்துட்டே இருக்கும், நம்மளோட கோல் என்னவோ அதை நம்ம நல்லா ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் மேம், இந்த சோசியல் மீடியா உங்களோட ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்க நினைக்கிறீங்க மேம்?
2: இந்த சோசியல் மீடியாவில் பார்த்து தான் நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு வந்து மார்னிங் 9 மேக்கப், ஈவினிங் 9 மேக்கப், ஒரு 18 மேக்கப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒன் டேல. அப்படின்னு பண்ணும்போது நம்ம அந்த சோசியல் மீடியா தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சோசியல் மீடியா நமக்கு.
1: ஓகே ஓகே மேம், கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே நாள்ல வந்து 18 மேக்கப் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷியாமலா மேம் அவங்களோட ஜேர்னியை ரொம்பவே அழகா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜேர்னி எப்படி எல்லாம் இருந்துச்சு, அதுல இருந்து அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த 3 வருஷ ஜேர்னில இருந்து நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க மேம்?
2: அதுதான் இந்த ஷாப் ரன் பண்ணும் போது ஒரு என்னடா இந்த மாதிரி இடத்துல போட்டிருக்கோமே, இந்த சேலம்ல நிறைய ஷாப் இருக்கு, நம்ம ஏன் இந்த ஷாப் ஓபன் பண்ணோன்ற ஒரு கான்டென்ட் ரொம்ப கம்மியா இருந்தது. போக போக நம்ம கஸ்டமர் திரும்பி திரும்பி வரும்போது ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணும் போது நம்ம இன்னும் அதிக லெவல்ல போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்பிடென்ட், ஒரு ட்ரஸ்ட் இருந்தது முத எனக்கு. அந்த ட்ரஸ்ட் வச்சு நம்ம எது வேணாலும் பில்ட் பண்ணலாம். அந்த பில்ட் பண்ணலதான் இந்த ஆரம்பம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இந்த ஜேர்னில இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விருதாவோ ஒரு மெடலாவோ நீங்க எதை பாக்குறீங்க மேம்?
2: கஸ்டமர் ரிபிடேஷன் ரிபீட் பண்ணி நமக்கு திரும்பி திரும்பி வந்துட்டே இருப்பாங்க. ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது இந்த ஷாப் நல்லா இருக்கு, இங்க போய் ரிசீட் பண்ணி பாருங்கன்னு சொல்றதை விட அஃபோர்டபுளா இருக்கு, நம்ம ஃபேமிலி மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால ரிபீட் பண்ணி வந்துட்டே இருக்கும் போது ஒரு ஃபேமிலி பாண்டிங் நமக்கு வரும். ஒரு ஃபேமிலி கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஒரு மல்டிபிள் ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்தங்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. சஜஷன் தான் நமக்கு முக்கியம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால பண்ண முடியாம இருக்கும். வந்து குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணாமே விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
2: அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு நான் சொல்றது வந்து எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு. நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா எங்க போனாலும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பார்ட்னர் ஓரியன்டா போலாம். ஆனா நான் தனியா நின்னு பண்ணணும்னு நினைச்சது நானு தனியா தான் நின்று பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு இருக்கணும், ஃபேமிலி எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க கான்ஃபிடண்டா இருங்க, தனியா வெளியே வாங்க. உமன் யாருமே வந்து மென்னுக்கு ஈக்குவல் தான், யாருமே அவங்களுக்கு கீழே கிடையாது, டாமினேட் யாரும் பண்ண மாட்டாங்க. மேல வாங்க, வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு, டிராவல் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருங்க. நீங்க டிராவல் பண்ண பண்ணதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பா.
1: சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும் மேம். நெக்ஸ்ட் உங்களோட அந்த RMS ஸ்டுடியோவா இருக்கட்டும், அந்த ஜுவல்லரி ஷாப்பா இருக்கட்டும் மேம், நெக்ஸ்ட் வந்து என்ன லெவல்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
2: இப்ப வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல RMS இருக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச்சா. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்ல வந்து இன்னொரு ஷாப் ஓபன் பண்ண போறேன். அது இல்லாம நம்ம அடுத்த ஒரு பிசினஸ் நடக்க போகுது, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா வந்து இறங்க போகுது.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
2: ரேடியோ கேக்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை கேட்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் போது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாருமே வந்து ஒருத்தவங்க இருக்காங்க ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து எந்த ஒரு இதுக்கும் பயப்பட வேண்டாம். முன்னாடி வாங்க, வாழ்றது ஒரு வாழ்க்கை தான், நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம். பிசினஸ் நம்ம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கான்ஃபிடண்டா இருந்து இறங்கி பண்ணுங்க. இது ஜெயிக்குமோ ஜெயிக்காதோன்ட்டுல நினைக்காதீங்க. நான் இந்த பிசினஸ்க்கு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதை நான் ஜெயிக்கணும்னு நினைச்சு பண்ணல, கண்டிப்பா நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் அந்த நம்பிக்கை வச்சு எல்லாருமே முன்னாடி வாங்க, கண்டிப்பா எல்லாரும் ஜெயிச்சிடுவீங்க வாழ்க்கையில.
1: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் மேம். இந்த 1 மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்பவே சூப்பரா அழகா பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
2: Thank you so much for all.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஷியாமலா மேம் அவங்களோட ஜேர்னியை ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. இந்த ஒரு மணி நேரம் நீங்க ஓட் பண்ண பாடல் எல்லா பாடலுமே போட்டுக்கிட்ட வந்துட்டேன் திவாகர். இன்னைக்கு இந்த வாரம் நீங்க ஓட் பண்ண பாடல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாருமே ரொம்ப தரமான சூப்பரான பாட்டெலாம் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து புதுசாக இருக்கட்டும் இந்த பாட்டை போடுங்க திவாகர், கேட்கவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி புது பாடலுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெகதீஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சமையான பாடல் அடிக்கல்லி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல். இதில் வரக்கூடிய வரிகள்லாம் ரொம்ப யதார்த்தமான வரிகளாக இருக்கும், ரொம்ப அருமையான வரிகளாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த அடிக்கல்லியா பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 10வது இடத்து பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்துல எந்த பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா ஓட் பண்ண, திவாகர் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய கண்ணே கண்ணே என்னை கொள்ளாதே அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இது ஒரு காதல் பாடல். இந்த பாடலுக்கு திவாகர் இசையமைச்சிருப்பாரு, கௌதம் ஜெயதிலகர் வரிகள் எழுதி அவரே பாடியிருப்பாரு. ரொம்பவே ஒரு அருமையான பாட்டு, கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன பாடல் அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.
0: Top 10 Music Number 10.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 2 பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இன்னும் உங்களுக்காக 8 பாட்டு காத்துக்கிட்டே இருக்கு. அந்த 8 பாட்டில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான் இவர். இவரோட எந்த பாடல் நீங்கள் போட்டாலும் நான் கண்டிப்பாக கேட்பந்து வாக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சாந்தகுமார் தான். சாந்தகுமாரோட குண்டுமல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடலை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ அருமையான பாடல், சூப்பராக இருக்கும். அதில் வர வரிகளும் சாந்தகுமாரோட குரலும் அப்பப்பா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாடல் தான் இது. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்குன்னா, நம்ம நிறையா பாடல்கள் கேட்டிருப்போம். நாய்க்குட்டிக்காக ஒரு பாடல், சாப்பாட்டுக்காக ஒரு பாடல், நண்பனுக்காக ஒரு பாடல், காதலிக்காக ஒரு பாடல் அப்படின்ட்டு. ஆனால் இவர் மாடுபிடி வீரர்களுக்காக ஒரு பாடல், ரத்த தானத்துக்காக ஒரு பாடல் அப்படின்னு தனித்துவமாக ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல அசோக் சரவணோட ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இது. ரத்த தானத்துக்கான ஒரு விழிப்புணர்வு பாடல் தான் இது. இந்த பாடலுக்கு தாதகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பாட்டி. நம்ம ருக்குமணி பாட்டி எந்த ஒரு புது பாடல் கேட்டாலும் இந்த பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு ஓட்டை போடுங்க, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே நிறைய பாடலுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல ரத்த தானம் செய் அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துவாக்கரனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காதல் பாடல்னு கூட சொல்லலாம். இவருக்கு காதல் பாடல் மட்டும்தான் போட தெரியும்னு இல்லை, எனக்கு சேலத்துக்காகவும் பாடல் போட தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் சாய் நரேஷோட ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடல் தான் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியெல்லாம் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பாடல் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற இந்த பாடலை சாய் நரேஷோட குரலில் கேட்கறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். சூப்பரான வரிகள், அற்புதமான இசை அப்படின்னு கலக்கியிருப்பார் இந்த பாடலை. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டூர் வட்டம் 50 கலை செல்வியாக்கா ஓட் பண்ண ஒரு சூப்பரான பாட்டு தான் பறிப்போனது அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலை எஸ்கே சூர்யா, கலைவாணி அன்பரசன், எம்எஸ் மணி மற்றும் மக்கள் ஹிப்ஹாப் பிரதர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான லவ் ஃபெயிலியர் சாங். மக்களே, நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ உருக்கமாக இருக்கும், மனதுக்கு நெருக்கமாக இருக்கும், அந்த எமோஷன் ஃபீல்லாம் அப்படியே வந்து நெஞ்சுக்குள்ளே இறங்கும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பாட்டு, அவ்வளோ ஃபீல். இந்த பாட்டுக்கு மேட்டு வட்டம் 50 கலை செல்வியாக்கா தான் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்காக இந்த 2 பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் 4 பாட்டு உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கு. இந்த 2 பாட்டை கேட்டதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க 4 பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.
2: Number 6.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: ஆறு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். ஆறு பாடலை தொடர்ந்து இன்னும் நாலே பாடல் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நாலு பாடலில் நாலாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் என்ன பாட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில். இது வாக்கறேன் கூட இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நான்காவது இடத்துல என்ன பாட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆகாஷோட காதலை சொன்னாலே அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாடல் ஒரு இங்கிலீஷ் பாப் சாங் ஸ்டைலில் இருக்கும் மக்களே. ஒரு ஃபங்கியான ஒரு மியூசிக்கில், ஒரு துள்ளலான ஒரு இசையில், அருமையான ஒரு குரலில், அற்புதமான வரிகளில் நம்ம ஆகாஷ் பாடியிருப்பார். ரொம்ப ஃபங்கியாக இருக்கும், கேட்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காதலை சொன்னாலே அப்படிங்கிற பாடல் ஒரு நல்ல தீம் எடுத்து செமையான ஒரு லிரிக் எழுதி அந்த லிரிக் ஏற்ற மாதிரி டியூன் போட்டு செமையாக பண்ணியிருப்பார் ஆகாஷ். சூப்பரான பாட்டு இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நான்காவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சுவோட ரைடு வித் மீ அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. நம்ம ருக்குமணி பாட்டி தான் இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ருக்குமணி பாட்டி நிறைய நாள் இந்த பாட்டுக்கு ஓட் பண்ணி சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் இதில் வரக்கூடிய வரிகளை சொல்லி என்கிட்ட கேட்டதுனால இந்த பாடல் சரியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த டைம் வந்து கரெக்டாக இந்த பாடலை போடுறப்பயே சொன்னதுனால நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த பாட்டை எடுத்துட்டேன். அச்சுவோட ரைடு வித் மீ பேபி அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. அச்சுவோட பல பாடல்கள் பல ஜேர்னரில் பல விதமாக இருக்கும். ஆனால் இந்த பாடல் வந்து ஒரு தனித்துவமான பாடல். இந்த பாடலில் ஆரம்பிக்கிறப்பயே வந்து ஒரு டயலாக் கூட தான் ஆரம்பிக்கும், உன்னை தேடி வருவேன், உனக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஒரு லவ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்னா இந்த ரைடு வித் மீ பேபி அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாடலுமே இப்போ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு மக்களே. நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இந்த பாடலை கேட்டு வாங்க. மீண்டும் இருக்கிற மற்ற பாடல்கள்லாம் பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: Music number 4.

0: म्यूजिक नंबर 3।
1: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன், உன்னை பார்க்க, உன் கைய பிடிக்க, உன் கண்ணுல தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க வந்துட்டு இருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன. லெட்ஸ் கோ.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் ரெண்டே பாட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கு. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நானும் கிளம்பிடுறேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலம் ஷேக்ஸ்பியரோட தோழரே வாருங்கள் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த பாடல் நம்ம நிறைய நேயர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. திருப்பூர்லேருந்து கஸ்தூரியனாவும் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எலிலக்காவும் ரெண்டு பேரும் இந்த பாடல் கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைசெல்வி அக்கா, ருக்குமணி பாட்டி அப்படின்னு பல நேயர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா இது ஒரு தத்துவ பாடல். இந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு பாடல் இது. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்களும் சோனா எஃப்எம் நேயர்களாக இருக்கீங்க, உங்களுக்கும் சோனா எஃப்எம்ல போடுற பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கு, அதையும் நீங்கள் டாப் 10 மியூசிக்கில் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய உங்க போன் எடுத்து 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் அனுப்பியோ உங்களோட ஓட்ட பதிவிடலாம். மெசேஜ் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இந்த மூணும் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாட்டோட பேர் என்னன்னு சொல்லிடுவா. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வா நீ வா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. கிஷானோட இசையில வந்திருக்கக்கூடிய வா நீ வா அப்படிங்கிற பாடல் கிஷான் மற்றும் காசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சமையான பாட்டு மக்களே, ஒரு துள்ளலான இசையில அற்புதமா பண்ணியிருப்பாரு. ரொம்ப சின்ன பாட்டு தான், ஒரு 3 நிமிஷம் பக்கமாக தான் வரும், ஆனாலும் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும். சூப்பரான ஒரு எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை கேட்கிறப்ப அப்படி ஒரு ஃபீல் இருக்கும், கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். கேட்டு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர். நன்றி மக்களே.
2: Number 2.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட. கனவுகள் மெய்ப்பட.
1: ஆரோக்கியமான உணவு நோயற்ற வாழ்வுக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நாம எடுத்துக்கக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு வந்து ஆரோக்கியமானதா இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, நோயற்ற வாழ்க்கையா வாழ முடியும் அப்படின்றத வந்து நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. யார் ராஜ்குமாரு, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நல்ல சாப்பாடை பத்தி
2: தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. சேலம் உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இந்த ஆறு இருந்திருக்கிறது. ஏன்னா பல்வேறு நாகரிகங்களும் ஆற்றங்கரையை தான் உருவாகி இருக்கு, அதனால ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சேலத்தினுடைய அந்த உருவாக்கத்துல இந்த நதிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. அது ஒரு சின்ன கிராமமாக இருந்து அது ஒரு டவுனாக மாறி ஒரு சிட்டியாக மாறி இன்னைக்கு ஒரு பெரிய மாநகரமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனுடைய கடந்து வந்த பாதையில இந்த நதி தான் அதுக்கு வந்து முக்கியமான, அதாவது இந்த நதியை நம்பிதான் இந்த நதியினுடைய கரையில மக்கள் குடியேறினாங்க, விவசாயம் பண்ணாங்க, இந்த தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க, அதனால சுகமாக வாழ்ந்தாங்க, அதனால அந்த ஊர் பெருகியது. இந்த ஊர் பெருக பெருக வளர்ச்சிகள் வளர வளர இவர்களுடைய இந்த முன்னேற்றத்துக்கு இந்த நதி வந்து ஒரு பலி ஆயிடுச்சு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து வரும்போது பல்வேறு விதமான கழிவுகளையும் அந்த நதியில நம்ம திருப்பி விட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அந்த தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், பல்வேறு விதமான கழிவுகளையும் இந்த நதியில நம்ம கலக்க விடுறதுனால இந்த நதி வந்து தன்னுடைய புனிதத்தை கெடுத்து இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடையா போயிட்டு இருக்கு. இது வந்து மணிமுத்தா நதி, வீரமணி முத்தாறு, சேலம் ஆறு, பாபநாச நதி, பஞ்சாட்சர நதி அப்படின்னு இதுக்கெல்லாம் பல பேர்கள் இருந்தது. இது வந்து பாபநாச நதினு சொல்றது என்னன்னு சொன்னா, இதுல வந்து பஞ்சாட்சர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பேர்களையும் நம்ம வந்து இப்ப நம்ம எடுத்துக்கணும். பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னா ஐந்து திருத்தலங்கள் அப்படின்ற ஒரு கோயில், இதனுடைய இந்த நதியினுடைய தீரத்துல ஐந்து கோயில்கள் இருந்தது அப்படின்றதும், இந்த ஐந்து கோயில்களில் நீங்கள் இறைவனை வழிபட்டு இந்த நதியில குளிச்சு இறைவனை வழிபடும் பொழுது உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த நதிக்கு பாபநாச நதினு பேரு. இப்படி இந்த நதியின் ஓரத்திலேயே பயணித்து ஐந்து கோயில்களையும் ஒரு நாள் அவர் வந்து தரிசித்தால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். அவருடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், நித்திய இன்பம் கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும், அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியினர்களே. நிகழ்ச்சியில நான் வந்து எல்நினோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது எஸ்டிஜி 13வதா இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கை ஏன் அப்படின்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ சுவாரஸ்யமான ஒரு வரலாற்றுக்கு போகலாம். ஆரம்ப காலத்துல இந்த எல்நினோ எப்படி இருந்துச்சு, இப்போ 2026 இந்த எல்நினோ எப்படி உருவெடுத்திருக்கு அப்படின்றத பத்தி சொல்லான் இருக்கேன். இந்த வரலாற்று பக்கங்களை அப்படியே புரட்டி பார்த்தோம் அப்படின்னா 1600களில் வந்து தென் அமெரிக்கா நாடான பெரு அப்படின்ற ஒரு தேசம் வந்து இருந்துச்சு. அங்க மீனவர்கள் வந்து இந்த எல்நினோவை முதன் முதலா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பர் மாசத்துல கிறிஸ்துமஸ் நேரத்துல வந்து பசிபிக் கடல்ல மீன்கள் திடீர்னு மறைஞ்சு போகும், கடல் தண்ணி வெதுவெதுப்பா மாறும். 3 வருஷத்துல இருந்து 7 வருஷத்துக்கு ஒரு முறைதான் வந்து இது நடக்கக்கூடிய ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வா தான் வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இது ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்போ வந்து இல்லவே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்நினோ வர ஆரம்பிச்சது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியோட மட்டும் முடிஞ்சிடும், இயற்கை தன்னோட சுழற்சிகளால அதை தன்னைத்தானே வந்து சரி பண்ண ஆரம்பிச்சுக்கோ. ஒரு வருஷம் வெயில் அடிச்சாலும் அடுத்தடுத்த வருஷங்கள்ல மழை அப்படின்றது வந்து அதை சமன் செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் அந்த காலத்துல இருக்க ஆரம்பிச்சது. ஆனா காலம் மாற மாற மனிதர்களோட தலையீடு வந்து அதிகமாக ஆரம்பிச்சது. இதனால எக்கச்சக்கமான விளைவுகள் அப்படின்னு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுலதான் நம்ம இப்போ சிக்கி இருக்கோம்னு சொல்லலாம். எல்நினோ அப்படின்றது இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த 2026 இதோட நிலைமை முற்றிலும் தலைகீழா மாறிடுச்சு. தொழிற்புரட்சி, மரங்கள் அழிப்பு, அதிகப்படியான கார்பன் வெளியீட்டால பூமி வந்து அதிகமா சூடாகி கடல் நீர் முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமா வந்து வெப்பமடைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி சாதாரணமான வரக்கூடிய அந்த எல்நினோவை விட இப்போ வரக்கூடிய அந்த எல்னினோ மிக தீவிரமான சூப்பர் எல்னினோவா உருவெடுத்து 2.0 அப்படின்னு சொல்றாங்க. எல்னினோ 2.0 வந்து உருவாகி இருக்கு. அதே மாதிரி முன்னெல்லாம் வந்து எல்னினோ வரும்போது எப்ப முடியும்னு நம்ம வந்து கணிக்க முடியும். ஆனா இன்னைக்கு 2026 தீவிரமான கடல் வெப்ப அலைகள் வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதோட கால நேரம் வந்து நமக்கு தெரியாத மாதிரி நம்மள வந்து குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரிதான் இந்த எல்னினோ அப்படின்றது இப்ப உருவெடுத்திருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு இயற்கையா வந்த ஒரு மாற்றம் இன்னைக்கு நாம செஞ்ச தப்பால 2026 ஒரு பெரிய காலநிலை அவசர நிலையா மாறதுக்கு நம்மளே வந்து ஒரு காரணமா மாறிட்டோம். சரிப்பா, நீ சொல்றது புரியுது. ஆரம்பத்துல வந்து இயற்கை நிகழ்வா இருந்தது, இப்போ வந்து நாம பண்ணக்கூடிய தவறுகளால இது இப்படி மாறிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தபோது நிலைமை வந்து இப்போ வித்தியாசமா மாறி 2026 நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க போகுதுன்னு சொன்னியப்பா, என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. கண்டிப்பா அதை பத்தி நாம வந்து அடுத்தடுத்து நான் உங்க எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு. குறிப்பா அந்த ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெயில்ல வந்து அதிகமா நடந்து போறதுனால மயக்கம் ஏற்பட்டு விழக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இதை பத்தி எல்லாமே நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேரிட வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் எல்னினோ பத்தி உங்க எல்லாருக்கும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாம, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
6: இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நம்ம எந்த எஸ்டிஜி பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஜி 13 காலநிலை நடவடிக்கை. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில எஸ்டிஜி 13வதா இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கையில எல்னினோ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம அதை பத்தி பேசலாம். இந்த 2026 வந்து எல்னினோ வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். நேரடியாக நாம சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பங்கலாம் இருக்கேன். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து நீங்க நினைப்பீங்க, ஏதோ கடல்ல வந்து தண்ணி சூடாகுது அதனால நமக்கு என்னப்பா வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் இது பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்க ஆரம்பிக்குது. அப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின் போது அதை பத்தி நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மூணு முக்கியமான விஷயங்கள் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீவிரமான வெப்ப அலைகள். 2026 நாம சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால் இதுதான். தாங்க முடியாத வெயில் இருக்கு. எல்னினோவால உலக அளவுல வெப்பநிலை வந்து புதிய உச்சத்தை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம சேலம் கூட 107 டிகிரி 108 டிகிரி வந்து அதிகமான வெப்பத்தை வந்து கடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு போது நமக்கு தான் மிகப்பெரிய சவால்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. சாதாரண நாட்களை விட இந்த எல்னினோ காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஹீட் வேவ் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த வெப்ப அலைகள் அதிகமா வீச ஆரம்பிக்குது. இதனால வெளியில வேலை செய்யக்கூடியவங்க இந்த ரோட்டு ஓரத்தில் அக்காங்கெல்லாம் வந்து காய்கறி வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, சின்ன சின்ன பொருட்கள் வந்து சேல் பண்ணி வித்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அக்காங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயக்கம் வர ஆரம்பிக்குது. முதியோர்கள்லாம் இருக்காங்க அப்படின் போது, தாத்தா பாட்டிகள்லாம் வந்து வெளியில போறாங்க அப்படின் போது அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரியான சூழ்நிலையை வந்து தள்ளப்பட்டுறது. குழந்தைகளுக்குமே வந்து உடல்நல பிரச்சனைகள் வந்து அதிகமா ஏற்பட ஆரம்பிக்குது. வெயில் இவ்வளவு கொளுத்துதுன்னு நாம அன்றாட வாழ்க்கையில தினதினமும் புலம்பிக்கிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்னினோ ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வறட்சி, நீர் தட்டுப்பாடு. சோ அடுத்தடுத்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது இந்த குடிநீர் தட்டுப்பாடு தான். மழை பெய்யும், ஆனா இந்த எல்னினோவால வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கு இல்லையா, இது பெருமளவு குறைய ஆரம்பிக்குது. அணைகள் ஏரிகள்ல நீர்மட்டம் குறைஞ்சி விவசாய நிலங்கள் வந்து வறண்டு போகுது. கிராமங்கள்ல நிலத்தடி நீர் மட்டம் வந்து பாதியா குறையறதோட மட்டும் இல்லாம நகரங்கள்ல இருக்கக்கூடிய குடிநீருக்கு வந்து தட்டுப்பாடு அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவிரி நதியில தண்ணி இல்ல, தண்ணி வரமாட்டேங்குது, தண்ணி கம்மியா தான் விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு ஒரு காரணம் இந்த எல்னினோவா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு அப்படின்றது அதிகமா ஏற்படும். மழையும் தண்ணியும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவசாயம் கடுமையா வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அரிசி, பருப்பு, காய்கறி, கரும்பு இந்த மாதிரி முக்கிய பயிர்களுடைய விளைச்சல் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். விளைச்சல் குறைஞ்சா சந்தையில பொருட்கள் வரதே வந்து குறைஞ்சிடும். அத்தியாவசிய பொருட்களோட விலை அப்படின்றது வந்து விண்ணையத்தோட ஆரம்பிக்கும். இந்த மாதிரிதான் வந்து எல்னினோவால பல பாதிப்புகள் அப்படின்றது நேரடியா நமக்கு பாதிக்கக்கூடியதா இருக்குது. அதுல மூணு விஷயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னா, எல்னினோ அப்படின்றது ஏதோ ஒரு அறிவியல் வார்த்தை அப்படின்றதுலாம் கிடையாது. நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய பட்ஜெட்டை தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு மாபெரும் பொருளாதார பிரச்சனையை கொண்டு வர்றது தான் இந்த எல்னினோ. சோ யோசிச்சு பாருங்க, வறட்சி, உணவு பற்றாக்குறை, தாங்க முடியாத வெயில் இந்த 2026 ஏற்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எல்னினோ தான். சரிப்பா, இவ்வளவு பாதிப்புகள் வருது, இதை எப்படி நாம எதிர்கொள்றது, உலக அளவிலும் நம்ம ஊர்லயும் வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி நான் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன் நேரிலே.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. நிகழ்ச்சியில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்குது, வறட்சி அப்படின்றது வர ஆரம்பிக்குது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, வெப்ப அலைகள் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தேன். ஸோ இப்போது நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இவ்வளோ பெரிய இயற்கை சவாலை வந்து இந்த 2026 நாம் எதிர்கொள்கிறோமே, இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, நீர் மேலாண்மை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது. அதை பத்தி நாம நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாமா? இந்த எல்நிமோ பிரச்சனையை மட்டுமே பேசிட்டு இருந்தா போதாது, இதுக்கான தீர்வையும் பேசணும் இல்லையா? அதனால உலக அளவுலயும் நம்ம ஊர்லயும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 தீர்வுகளை நான் உங்க எல்லாருக்கும் சொல்லலான் இருக்கேன். என்னன்னா, முதலாவதா வந்து AI மற்றும் நவீன செயற்கைக்கோள் எச்சரிக்கை. இன்னைக்கு நாம தொழில்நுட்பத்துல வந்து ரொம்பவே முன்னேறிக்கிட்டு இருக்கோம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். AI தொழில்நுட்பம் அப்படின்றது ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த AI தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் நவீன செயற்கைக்கோள் மூலமா வந்து எல்நினோ எப்போ தீவிரமாக ஆரம்பிக்குது, எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை குறைய ஆரம்பிக்கும், இதை வந்து சில மாதங்களுக்கு முன்பாவே வந்து ரொம்ப துல்லியமா கணிச்சு எச்சரிக்கை அப்படின்றது அந்த மாவட்டங்கள்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதனால விவசாயிகள் முன்கூட்டியே தயாராக ஆரம்பிச்சு மழை வரும்போது அதுக்கான பயிர்களை எப்படி பாக்குறது, சாகுபடி பண்ணும் அப்படின்னா சரியான முறையில சாகுபடி பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை, சூப்பரான முன்னெச்சரிக்கைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நவீன நீர் மேலாண்மை, வறட்சியை சமாளிக்க தண்ணீர் மேலாண்மை தான் மிக முக்கியமான விஷயம். ஏரிகள், குளங்கள், தடுப்பணைகளை வந்து தூர்வாரி சேமிப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறது மூலமா தண்ணீரை வந்து நம்மளால சேமிக்க முடியும். அதே மாதிரி கடலோர நகரங்களில் இருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாடு வராமல் இருக்க நவீன சுத்திகரிப்பு ஆலைகளை வந்து முழு வீச்சில் வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி கழிவு நீரை சுத்திகரித்து தொழிற்சாலைகளுக்கும் பூங்காக்களுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான விவசாயம், விவசாயிகள் வந்து நஷ்டமடையாமல் இருக்கிறதுக்காக அதிக தண்ணீர் தேவைப்படாத மாதிரியான பயிர்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பயிர்களை வந்து எல்லாருக்கும் வந்து விளைவிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. குறைந்த நீர்ல விளையக்கூடிய அந்த சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் பயிர் வகைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் விளைவிக்க வந்து எல்லாம் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து சொட்டு நீர் பாசன முறையை வந்து கட்டாயமாக்கி ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்காம பயிர்களுக்கு கொண்டு சேர்க்கறது தான் அதோட முக்கிய நோக்கமா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 4வதா இருக்கிறது என்னன்னா, வெப்ப அலை பாதுகாப்பு. கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரங்கள்ல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு குடிநீர் பந்தல்கள் எல்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவசர மருத்துவ உதவிகள் அடங்கியிருக்கக்கூடிய கூலிங் சென்டர் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதிய நேரங்கள்ல வெளிப்புற தொழிலாளர்களுக்கு வந்து கட்டாய ஓய்வு அப்படின்றது தேவை இல்லையா, அந்த ஓய்வு எடுக்கிறதுக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, அரசாங்கமும் தொழில்நுட்பமும் இந்த எல்நினோ சவால்களை எதிர்கொள்றதுக்கு முழு வீச்சுல தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா அரசு ஒரு பக்கம் பண்றது இருந்தாலும் நாம நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கலாம். அதை பத்தி நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம் இருக்கேன். ஏன்னா எல்நினோ அப்படின்றது ஒண்ணு வந்தது அப்படின்னா அதனால நாம தான் வந்து அன்றாட வாழ்க்கையில பல சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும், நாம அதுக்கான பிரிகாஷன்ஸ் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து நான் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்டிஜி 13 கால்நடை நடவடிக்கை ஏன் முக்கியம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். இப்போ அரசாங்கம் வந்து தொழில்நுட்பத்தின் மூலயமா வந்து நமக்கு பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரண குடிமகனாக நம்ம வீட்டிலேருந்து நாம் என்ன பண்ணணும், அதாவது இந்த எல்லினோ வருது அப்படின்போது இதை சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில கனவுகள் மெய்ப்பாடு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களே. இப்போ நான் ஒருத்தர் மாறினா இந்த உலகத்துல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு ஆரம்பத்தில் நினைச்சது உண்டு. ஆனா நான் சின்ன விஷயத்துல மாற ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது கண்டிப்பா எல்லாராலையும் எல்லாரையும் மாத்துறதுக்கான ஒரு பெரிய விஷயமா மாறும். அதாவது சிறுதுளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் மாற ஆரம்பிச்சேன். இதனால என் ஆபீஸ்ல இருக்கக்கூடியவங்க மாற ஆரம்பிச்சாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களை மாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் அலுவலகத்தில் வந்து ஆள் இல்லாத நேரத்தில் லைட்லாம் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருவேன், ஏசிலாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இப்படி பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும், ஏன் இது இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. நாம் நிலக்கரி தான் அதிகமான கரண்ட் உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நிலக்கரினால எக்கச்சக்கமான சூடு, அதாவது வெப்பம் அப்படின்றது அதிகமாக இந்த பூமிக்கு நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதனால் அந்த பூமி தான் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இது நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம ஏசியில் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, நம்முடைய பிள்ளைகள், நம்மளுடைய பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா. அப்போ அதுக்கு நாம பாதுகாப்பா அவங்களுக்கு கொடுக்கணும்ல இந்த உலகத்தை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் நான் முன்னெடுக்க ஆரம்பிச்சேன். இதனால நம்ம அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, எல்லாருமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த நேரத்தில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமாக எடுத்துக்கோங்க அப்படின்றதான் நான் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். முதலாவதாக வந்து நான் ஒரு 4 விஷயத்தை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, தண்ணீர் வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது மூலிமா தண்ணீர் அதிகமாக சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டு குழாய்கள் சின்ன கசிவு ஏற்பட்டாலும் அதை வந்து உடனே சரி பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேவையில்லாமல் தண்ணீர் ஓட விட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணீருக்காக ஓட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு மரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2026 தாங்க முடியாத வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு மரம் வளர்த்துட்டு அந்த மரத்துக்கடியில் உட்காந்து இல்லை பாயை போட்டு படுத்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல காற்று வரும். அதனால் அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி மின்சார சிக்கனம், இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களுமே வந்து ஆஃபீஸில் வீட்டில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது நம்ம ஊரில் இருக்க எல்லாரையும் மாற்ற ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சமூக பொறுப்பு, அதுக்கப்புறம் கருணை. கடுமையான வெயில் அடிக்கிற இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு வாசலில் அப்படி இல்லைனா ஒரு மொட்டை மாடியில் வந்து பறவைகளுக்கு ஒரு சின்ன கப்பில் வந்து தண்ணீர் அப்படின்றத வைக்க ஆரம்பிங்க. வெயிலில் யாராவது போகிறாங்க அப்படின்னும் போது எல்லா டெலிவரி பாய்ஸ்லாம் நிறைய பேர் இருக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் டெலிவரி பண்ண வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தண்ணி அப்படின்றது கொஞ்சமாக கொடுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கே வந்து ஹீட் அப்படின்றது, கை கால எரிச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. அப்போது வெயிலில் வேலை செய்யக்கூடிய அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் நம்ம ஊரில் இந்த சமூக பொறுப்பாக இருக்கட்டும், மனிதாபிமானமாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லிட்டு பாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில், கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே.

தொடர்ந்து நீள் உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு. வாழ்வேது போராட்டம் சரோக் சரோக்.

0: FM 107.8 வானொலி நாடகம்.
1: பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உஜ்ஜயினி என்ற நாட்டை நீதி, துணிச்சல், அறிவு ஆகியவற்றால் ஆட்சி செய்தார் மன்னர் விக்ரமாதித்தன். அவர் எந்த சவாலையும் எதிர்கொள்ள அஞ்சாதவர். ஒரு நாள் ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்தார்.
2: அரசனுக்கு என்னோட பணிவான வணக்கம். வாருங்கள் முனிவரே. மன்னா, காட்டின் நடுவே உள்ள சுடுகாட்டில் ஒரு முருங்கை மரத்தில் தலைகீழாக ஒரு வேதாளம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எனக்காக கொண்டு வாருங்கள்.
3: நிச்சயம் முனிவரே, இன்று இரவே அதை கொண்டு வருகிறேன்.
1: இருள் சூழ்ந்த சுடுகாட்டிற்குள் விக்ரமாதித்தன் நுழைந்தார். முருங்கை மரத்தில் தலைகீழாக ஒரு உடல் தொங்கியது. அதை தோளில் தூக்கிக் கொண்டார். அப்போது,
4: விக்ரமாதித்தா, நீ என்னை தூக்கிச் செல்லலாம், ஆனால் வழியில் பேசாமல் சென்றால் மட்டுமே. நான் ஒரு கதை சொல்கிறேன், அதன் முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். உனக்கு பதில் தெரிந்தும் அமைதியாக இருந்தால் உன் தலை 1000 துண்டாக வெடிக்கும். பேசினால் நான் மீண்டும் மரத்தில் போய் தொங்கிவிடுவேன்.
3: கதை சொல் வேதாளமே.
4: ஒரு கிராமத்தில் தர்மசேனன் என்ற வியாபாரி வாழ்ந்தான். அவனுக்கு லலிதா என்ற ஒரு அழகான மகள். ஒரு நாள் 3 இளைஞர்கள் லலிதாவை மணக்க விரும்பினர். முதல் இளைஞன், நான் அவளை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் என்றார். இரண்டாவது இளைஞன், அவளை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என்றார். மூன்றாவது இளைஞன், அவள் மகிழ்ச்சியே என் வாழ்க்கை என்றார். ஆனால் சில நாட்களில் லலிதா திடீரென இறந்து விட்டாள். மூவரும் வெவ்வேறு முடிவெடுத்தனர். முதல் இளைஞன் அவளது சாம்பலை பாதுகாத்தான். இரண்டாவது இளைஞன் அவள் எரிக்கப்பட்ட இடத்திலேயே தங்கி தவம் செய்தான். மூன்றாவது இளைஞன் உலகம் முழுவதும் சுற்றி உயிர் கொடுக்கும் மந்திரத்தை கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது இளைஞன் மந்திரத்தின் மூலம் லலிதாவை மீண்டும் உயிர்ப்பித்தான். இப்போது எனது கேள்வி, லலிதாவுக்கு உண்மையான கணவர் யார்?
3: உயிர் கொடுத்தவன் தந்தையை போன்றவன், சாம்பலை காத்தவன் மகனை போன்றவன், ஆனால் அவள் எரிக்கப்பட்ட இடத்தை விட்டு செல்லாமல் தவம் செய்தவன் கணவனின் அன்பை வெளிப்படுத்தினான். எனவே அவன்தான் உண்மையான கணவன்.
4: சரியான பதில், ஆனால் நீ பேசிவிட்டாய்.
1: வேதாளம் முருங்கை மரத்தில் போய் தொங்கியது. ஆனால் விக்ரமாதித்தன் மனம் தளரவில்லை. மீண்டும் மரத்தில் ஏறி வேதாளத்தை தோளில் சுமந்தார்.
4: விக்ரமாதித்தா, உன் பொறுமையை நான் பாராட்டுகிறேன். நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன். அந்த முனிவர் நல்லவர் அல்ல. அவர் உன்னை பலியிட்டு சக்தி பெற நினைக்கிறார். அவரிடம் சென்றதும் அவர் உன்னை வணங்க சொல்வார். நீ முதலில் எப்படி வணங்க வேண்டும் என்று அவரையே செய்து காட்ட சொல். அவர் தரையில் விழுந்தவுடன் அவரது சதி முடிவுக்கு வரும்.
1: விக்ரமாதித்தன் வேதாளத்தின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டார். முனிவரிடம் சென்றார்.
5: மன்னா, எங்கே வேதாளம்? நீ சொன்ன சொல்லை தவறிவிட்டாய். இப்போதே தரையில் விழுந்து என்னை வணங்கு.
3: முனிவரே, அரசர்களுக்கு அந்த முறை தெரியாது. நீங்களே ஒரு முறை செய்து காட்டுங்கள்.
1: முனிவர் கீழே விழுந்து வணங்கியதும் முனிவர் வைத்திருந்த வாள் கீழே விழுந்தது. விக்ரமாதித்தன் உடனே தனது வாளால் அந்த சதிகார முனிவரை வீழ்த்தினார். அதன் மூலம் தனது உயிரையும் நாட்டையும் காப்பாற்றினார்.
4: விக்ரமாதித்தா, அறிவு, துணிவு, பொறுமை, இந்த மூன்றும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது.
1: இதுதான் விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் புகழ்பெற்ற கதை. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய பாடம், அறிவுடன் செயல்படுபவனை எந்த சதியும் வெல்ல முடியாது. பொறுமையும் நிதானமும் இறுதியில் வெற்றியை தரும். இந்த கதை பற்றி ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787701078 என்ற எண்ணிற்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பவும். நன்றி.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலரால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
2: காட்டின் வழியே வேதாளத்தை விக்ரமாதித்தன் சுமந்து கொண்டிருந்த போது அந்த வேதாளம் அவனிடம் ஒரு கதையை கூறியது. அந்த கதை என்னவென்றால்,
3: விக்ரமாதித்யா, என்னை சுமந்து கொண்டு நீ செல்கிறாய், உன் களைப்பு தீர ஒரு கதை சொல்லவா? சொர்ணபுரி என்ற நாட்டை மன்னன் வீரபாகு சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான். பல வளங்களை கொண்டாலும் அவனுக்கு வாரிசு இல்லை. தனக்கு பிறகு தன் நாட்டையால வாரிசு இல்லையே என்று கவலை கொண்ட மன்னன் வீரமிக்க ஒருவன் தான். காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என எண்ணினான்.
4: மந்திரியாரே, எனக்கு வளமிக்க நாடு உள்ளது, செல்வ செழிப்புகளுடன் உள்ளேன். ஆனால் எனக்கு பிறகு நாட்டையால ஒரு வாரிசு இல்லையே.
5: மாமன்னரே, நமது நாட்டின் எல்லையில் இருக்கும் அரச மரத்தில் ஒரு துறவி இளைஞர்களுக்கு வீரத்தை கற்றுத்தந்து அவர்களை மிகச்சிறந்த வீரர்கள் ஆக்குகிறார். அவரிடம் சென்றால் இந்த நாட்டையாலும் தகுதியுடைய நபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
4: உடனே அதற்கான பணியை தொடங்குங்கள்.
2: மன்னர் மந்திரியாருடன் நாட்டின் எல்லையில் உள்ள துறவியை காண புறப்பட்டார். நீண்ட பயணத்திற்கு பிறகு அந்த ஆசிரமத்தை அடைந்தார்.
6: மாமன்னரே, வாருங்கள், தங்கள் பாதம் பட இந்த பூமி பெரும்பாக்கியம் செய்துள்ளது.
4: துறவியாரே, எனக்கு நீர் சிறு உதவி செய்ய வேண்டும்.
6: மன்னா, அதே என் பாக்கியம், என்ன உதவி வேண்டும் கேளுங்கள்.
4: துறவியாரே, பெரும் செல்வ வளங்களை கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு பிள்ளை வரத்தை கொடுக்கவில்லை. தங்களிடம் உள்ள வீரர்களில் தகுதியுடைய வீரர்களை எனது வாரிசாக தத்தெடுக்க முடிவெடுத்துள்ளேன். எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள நல்ல தகுதியுள்ள வீரமுள்ள ஒரு இளைஞனை தத்தெடுக்க நீங்கள் உதவ வேண்டும்.
6: அரசே, நான் 3 மாபெரும் வீரர்களை திறம்பட பயிற்சி அளித்துள்ளேன். அதில் சிறந்த வீரர் யார் என்பதை ஒரு போட்டி மூலம் தேர்ந்தெடுத்து அவரை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
4: நல்ல யோசனை துறவியாரே, அவர்களை அழையுங்கள்.
6: ஜெயன், ராமன், கௌதமன் மூவரும் இங்கே வாருங்கள். ராமன், ஜெயன், கௌதமன் மூவரும் ஒரு போட்டிக்கு தயாராகுங்கள். ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்க வேண்டும். 1 மாதத்திற்கு பிறகு இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து தங்களுடைய அனுபவங்களை கூற வேண்டும்.
2: மூவரும் பயணிக்க தொடங்கினர். 1 மாத பயணத்திற்கு பின் மூவரும் ஆசிரமத்திற்கு திரும்பினர். அவர்கள் திரும்பியவுடன் மன்னர் மற்றும் மந்திரியார் இருவரும் துறவியுடன் இருந்தனர். ஒவ்வொருவரிடமும் அவர்கள் பயணம் பற்றி கேட்க தொடங்கினர்.
6: ராமா, நீ சொல், 1 மாத கால பயணம் உனக்கு எப்படி இருந்தது?
7: ஐயா, நான் 1 மாத காலம் வடதிசை நோக்கி பயணித்தேன். அப்போது ஒரு நாட்டின் மன்னருக்கு எதிராக சில இளைஞர்கள் ஒருவரின் வழிகாட்டுதலின்படி புரட்சியில் ஈடுபட்டு காட்டின் மறைவான ஒரு இடத்தில் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தின் தலைவரை அம்பேந்தி கொன்றுவிட்டேன்.
6: அருமை. ஜெயன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
8: நான் தென் திசையை நோக்கி பயணித்தேன். அந்த திசையில் பல இடங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசங்கள் அதிகமாக இருந்ததால் அங்குள்ள இளைஞர்களுக்கு தன் வாழ்போர் கலையை கற்றுத்தந்து அவர்களை தற்காத்து கொள்ள உதவினேன்.
6: மிகவும் சிறப்பு. கௌதமன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
9: நான் கிழக்கு திசையை நோக்கி பயணித்தேன். எனது வீரத்தை வெளிப்படுத்த உரிய நேரம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் செல்லும் வழியில் காட்டின் ஓரத்தில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு குட்டி யானை சிக்கி தவித்ததை கண்டு நான் அந்த ஊர் மக்களின் உதவியோடு அந்த குட்டி யானையை மீட்டு அதன் கூட்டத்துடன் சேர்த்தேன். பிறகு மக்கள் அனைவரும் பிறருடன் சண்டையிடாமல் வாழ்வதை பற்றி அறிவுரை கூறினேன்.
2: இதை கேட்ட வீரபாகுவும் அவன் மந்திரியும் வீரம் நிறைந்த காரியங்கள் செய்த ராமஜெயன் இருவரில் ஒருவரை தங்கள் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாலும் அந்த துறவியின் கருத்தை கேட்க விரும்பினர்.
4: துறவியாரே, வீரம் நிறைந்த இவர்கள் இருவரும் என் வாரிசாக விரும்புகிறேன். உங்கள் கருத்து என்னவோ?
6: மன்னா, இவர்கள் இருவரை விட கௌதமன் தங்களுக்கான வாரிசாக சிறந்த முறையில் செயலாற்றுவார் என நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
2: துறவியின் அறிவுரைப்படி மன்னர் தன்னுடைய அரசு வாரிசாக கௌதமனை தத்தெடுத்து கொண்டார்.
3: இப்பொழுது சொல் விக்ரமாதித்யா, துறவி ஏன் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்க சொன்னார்?
7: வேதாளமே, ஒரு மன்னன் நாட்டை ஆள வேண்டும் என்றால் வீரம் அறிவு மட்டும் போதாது, அன்பு வேண்டும். மக்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கௌதமனிடம் அதிகமாகவே உள்ளது. எனவே அவனே வாரிசாக தகுதி பெறுவான்.
3: தவறு செய்து விட்டாயே விக்ரமாதித்தனே, பேசக்கூடாது என்று சொன்னேன், பேசிவிட்டாயே.
2: விக்ரமாதித்தன் பதிலளித்ததால் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது வேதாளம் ஏறிக்கொண்டது.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா தான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்கு குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
3: காட்டின் வழியே வேதாளத்தை விக்ரமாதித்தன் சுமந்து கொண்டிருந்த போது அந்த வேதாளம் அவனிடம் ஒரு கதையை கூறியது. அந்த கதை என்னவென்றால்,
4: விக்ரமாதித்யா, என்னை சுமந்து கொண்டு நீ செல்கிறாய், உன் களைப்பு தீர ஒரு கதை சொல்லவா? சொர்ணபுரி என்ற நாட்டை மன்னன் வீரபாகு சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான். பல வளங்களை கொண்டாலும் அவனுக்கு வாரிசு இல்லை. தனக்கு பிறகு தன் நாட்டையால வாரிசு இல்லையே என்று கவலை கொண்ட மன்னன் வீரமிக்க ஒருவன் தான். காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என எண்ணினான்.
5: மந்திரியாரே, எனக்கு வளமிக்க நாடு உள்ளது, செல்வ செழிப்புகளுடன் உள்ளேன். ஆனால் எனக்கு பிறகு நாட்டையால ஒரு வாரிசு இல்லையே.
6: மாமன்னரே, நமது நாட்டின் எல்லையில் இருக்கும் அரச மரத்தில் ஒரு துறவி இளைஞர்களுக்கு வீரத்தை கற்றுத்தந்து அவர்களை மிகச்சிறந்த வீரர்கள் ஆக்குகிறார். அவரிடம் சென்றால் இந்த நாட்டை ஆளும் தகுதியுடைய நபர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
5: உடனே அதற்கான பணியை தொடங்குங்கள்.
3: மன்னர் மந்திரியாருடன் நாட்டின் எல்லையில் உள்ள துறவியை காண புறப்பட்டார். நீண்ட பயணத்திற்கு பிறகு அந்த ஆசிரமத்தை அடைந்தார்.
7: மாமன்னரே, வாருங்கள், தங்கள் பாதம் பட இந்த பூமி பெரும்பாக்கியம் செய்துள்ளது.
5: துறவியாரே, எனக்கு நீர் சிறு உதவி செய்ய வேண்டும்.
7: மன்னா, அதே என் பாக்கியம், என்ன உதவி வேண்டும் கேளுங்கள்.
5: துறவியாரே, பெரும் செல்வ வளங்களை கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு பிள்ளை வரத்தை கொடுக்கவில்லை. தங்களிடம் உள்ள வீரர்களில் தகுதியுடைய வீரர்களை எனது வாரிசாக தத்தெடுக்க முடிவெடுத்துள்ளேன். எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள நல்ல தகுதியுள்ள வீரமுள்ள ஒரு இளைஞனை தத்தெடுக்க நீங்கள் உதவ வேண்டும்.
7: அரசே, நான் 3 மாபெரும் வீரர்களை திறம்பட பயிற்சி அளித்துள்ளேன். அதில் சிறந்த வீரர் யார் என்பதை ஒரு போட்டி மூலம் தேர்ந்தெடுத்து அவரை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
5: நல்ல யோசனை துறவியாரே, அவர்களை அழையுங்கள்.
7: ஜெயன், ராமன், கௌதமன் மூவரும் இங்கே வாருங்கள். ராமன், ஜெயன், கௌதமன் மூவரும் ஒரு போட்டிக்கு தயாராகுங்கள். ஆளுக்கு ஒரு திசையில் பயணிக்க வேண்டும். 1 மாதத்திற்கு பிறகு இந்த ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து தங்களுடைய அனுபவங்களை கூற வேண்டும்.
3: மூவரும் பயணிக்க தொடங்கினர். 1 மாத பயணத்திற்கு பின் மூவரும் ஆசிரமத்திற்கு திரும்பினர். அவர்கள் திரும்பியவுடன் மன்னர் மற்றும் மந்திரியார் இருவரும் துறவியுடன் இருந்தனர். ஒவ்வொருவரிடமும் அவர்கள் பயணம் பற்றி கேட்க தொடங்கினர்.
7: ராமா, நீ சொல், 1 மாத கால பயணம் உனக்கு எப்படி இருந்தது?
8: ஐயா, நான் 1 மாத காலம் வடதிசையை நோக்கி பயணித்தேன். அப்போது ஒரு நாட்டின் மன்னருக்கு எதிராக சில இளைஞர்கள் ஒருவரின் வழிகாட்டுதலின்படி புரட்சியில் ஈடுபட்டு காட்டின் மறைவான ஒரு இடத்தில் ஆயுத பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தின் தலைவரை அம்பேந்தி கொன்றுவிட்டேன்.
7: அருமை. ஜெயன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
9: நான் தென் திசையை நோக்கி பயணித்தேன். அந்த திசையில் பல இடங்களில் கொள்ளையர்களின் அட்டகாசங்கள் அதிகமாக இருந்ததால் அங்குள்ள இளைஞர்களுக்கு தன் வாழ்போர் கலையை கற்றுத்தந்து அவர்களை தற்காத்து கொள்ள உதவினேன்.
7: மிகவும் சிறப்பு. கௌதமன், உங்கள் பயணம் எப்படி இருந்தது?
10: நான் கிழக்கு திசையை நோக்கி பயணித்தேன். எனது வீரத்தை வெளிப்படுத்த உரிய நேரம் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் செல்லும் வழியில் காட்டின் ஓரத்தில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு குட்டி யானை சிக்கி தவித்ததைக் கண்டு நான் அந்த ஊர் மக்களின் உதவியோடு அந்த குட்டி யானையை மீட்டு அதன் கூட்டத்துடன் சேர்த்தேன். பிறகு மக்கள் அனைவரும் பிறருடன் சண்டையிடாமல் வாழ்வதை பற்றி அறிவுரை கூறினேன்.
3: இதை கேட்ட வீரபாகுவும் அவன் மந்திரியும் வீரம் நிறைந்த காரியங்கள் செய்த ராமஜெயன் இருவரில் ஒருவரை தங்கள் வாரிசாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தாலும் அந்த துறவியின் கருத்தை கேட்க விரும்பினர்.
5: துறவியாரே, வீரம் நிறைந்த இவர்கள் இருவரும் என் வாரிசாக விரும்புகிறேன். உங்கள் கருத்து என்னவோ?
7: மன்னா, இவர்கள் இருவரை விட கௌதமன் தங்களுக்கான வாரிசாக சிறந்த முறையில் செயலாற்றுவார் என நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுங்கள்.
3: துறவியின் அறிவுரைப்படி மன்னர் தன்னுடைய அரசு வாரிசாக கௌதமனை தத்தெடுத்துக் கொண்டார்.
4: இப்பொழுது சொல் விக்ரமாதித்யா, துறவி ஏன் கௌதமனை வாரிசாக தேர்ந்தெடுக்க சொன்னார்?
8: வேதாளமே, ஒரு மன்னன் நாட்டை ஆள வேண்டும் என்றால் வீரம் அறிவு மட்டும் போதாது, அன்பு வேண்டும், மக்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கௌதமனிடம் அதிகமாகவே உள்ளது. எனவே அவனே வாரிசாக தகுதி பெறுவான்.
4: தவறு செய்து விட்டாயே விக்ரமாதித்தனே, பேசக்கூடாது என்று சொன்னேன், பேசிவிட்டாயே.
3: விக்ரமாதித்தன் பதிலளித்ததால் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது வேதாளம் ஏறிக்கொண்டது.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 விக்ரமாதித்யன் வேதாளத்தின் கதைகள்.
1: வேதாளத்தை தனது முதுகில் சுமந்தபடி அடர்ந்த காட்டின் வழியாக நடந்து கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன். அப்போது வழக்கம் போல் வேதாளம் ஒரு புதிய கதையை சொல்ல தொடங்கியது.
2: நீ கதை சொல் வேதாளமே.
3: விக்ரமாதித்யா, இந்த கதையை நன்றாக கேள். முடிவில் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு

0: இருக்க வேண்டும். நீ பதில் கூறினால் மீண்டும் முருங்கை மரத்தின் மேலே ஏறிவிடுவேன். ஜெய்புரி என்ற நாட்டை சத்தியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு அதிசயமான விஷயங்களை அறிந்து கொள்வதில் அளவற்ற ஆர்வம் இருந்தது. அதனால் நாட்டின் நிர்வாகத்தை மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு அரிய விஷயங்களை தேடுவதிலேயே தனது நேரத்தை செலவிட்டான். என்றாலும் அவ்வப்போது நாட்டின் நிலைமையை மந்திரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வான். ஒரு நாள் மன்னன் சத்தியன், வருகிற பௌர்ணமி அன்று என் அரண்மனைக்கு மிகவும் அதிசயமான பொருள் அல்லது விஷயத்தை கொண்டு வருபவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்றான். இந்த அறிவிப்பு நாடெங்கும் பரவியது. அரண்மனை வாசலில் ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் தங்களிடம் இருக்கும் அதிசயத்தை மன்னனிடம் காட்ட ஆவலுடன் காத்திருந்தனர். முதலில் ஒருவன் உள்ளே அழைக்கப்பட்டான். உள்ளே நுழைந்த அவன், அரசே, என் வயலில் வேலை செய்த போது இந்த அதிசயங்கள் கிடைத்தது. இதற்கு பகலையே இரவாக மாற்றும் சக்தி இருக்கிறது என்று கூறி தனது பெட்டியிலிருந்து அந்த கல்லை வெளியே எடுத்தான். அடுத்த நொடியே அரண்மனை முழுவதும் இருள் சூழ்ந்தது. அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மன்னன் அற்புதம் என்று கூறி அவனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்கினார். அடுத்து மற்றொருவன் மன்னனின் முன் வந்தான். அரசே, ஒரு நாள் என் தோட்டத்தில் இருந்தபோது வானில் கந்தர்வ தம்பதியர் பறந்து சென்றனர். அப்போது அந்த கந்தர்வ பெண்ணின் தலைமுடியில் இருந்த பூ என் தோட்டத்தில் விழுந்தது. அன்று முதல் இன்று வரை அது வாடவே இல்லை என்று கூறி அந்த பூவை மன்னனிடம் காட்டினான். அந்த பூ இன்னும் புத்துணர்ச்சியுடன் இருந்தது. மேலும் அரண்மனை முழுவதும் இனிய நறுமணம் பரவியது. மன்னன் இது உண்மையிலேயே அதிசயம் என்று கூறி அவனுக்கு 1000 பொற்காசுகளை வழங்கினார். அடுத்ததாக குணசீலன் என்ற இளைஞன் மன்னன் முன் வந்தான். மன்னன், உன்னிடம் இருக்கும் அதிசயம் என்ன என்றான். குணசீலன், அரசே, நான் இந்த அரண்மனைக்குள் நேர்வழியாக வரவில்லை என்றார். அதிர்ச்சி அடைந்த மன்னர், அப்படியானால் நீ எவ்வாறாக அரண்மனைக்குள் நுழைந்தீர் என்று கேட்டார். குணசீலன், லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் என்றார். மன்னன் குழப்பமடைந்தார். மன்னன், என் அரண்மனையில் அப்படி ஒரு வாயில் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த குணசீலன், ஆம் அரசே, உங்கள் காவலர்கள் பரிசு பெற வருபவர்களிடம் தலைக்கு 10 பொற்காசுகள் லஞ்சமாக வாங்கி கொண்டே உள்ளே அனுமதித்தார்கள். நானும் லஞ்சம் கொடுத்துதான் வந்தேன். அவன் அதோடு நிற்கவில்லை. நீங்கள் நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்காததால் மந்திரிகளும் அதிகாரிகளும் பல இடங்களில் ஊழல் செய்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னன் தனது மந்திரிகளை பார்த்தான். அவர்கள் அனைவரும் வெட்கத்தில் தலை குனிந்தனர். மன்னன் தனது அரியணையில் இருந்து எழுந்து நின்றான். இன்று நான் கண்ட மிகப்பெரிய அதிசயம் இதுதான் என்று கூறி தனது கழுத்திலிருந்த முத்துமாலையை கலற்றி குணசீலனுக்கு அணிவித்தான். அதோடு, இனி நீதான் என் நாட்டின் பிரதான அமைச்சர் என்று அறிவித்தான். அரண்மனை முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. விக்ரமாதித்யா முதல் இருவர் காட்டிய அதிசய பொருட்களை விட குணசீலன் கூறிய விஷயம் எப்படி மிகப்பெரிய அதிசயமானது? மேலும் மற்ற இருவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்த மன்னன் குணசீலனுக்கு தனது முத்துமாலையவே அணிவித்து பிரதான அமைச்சராக நியமித்தது சரியான முடிவா?
1: முதலில் இருவர் கொண்டு வந்த பொருட்கள் நிச்சயமாக அதிசயமானவை. ஆனால் அவை அவற்றை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பயன் தரும். நாட்டிற்கோ இல்ல மக்களிற்கோ எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் குணசீலன் வெளிக்கொண்டு வந்த உண்மை ஒரு நாட்டின் நிர்வாகத்தை சீர்படுத்தும் வல்லமை கொண்டது. அது மட்டுமில்லாமல் எதற்கும் அஞ்சாமல் மன்னன் முன்னிலையில் ஊழலை சுட்டி காட்டி தைரியத்தையும் அவன் வெளிப்படுத்தினான். அதனால்தான் மன்னன் குணசீலனின் செயலை மிகப்பெரிய அதிசயமாக கருதி தனது முத்துமாலையை பரிசாக வழங்கி அவனை பிரதான அமைச்சராக நியமித்தது முற்றிலும் சரியான முடிவு.
2: வேதாளம் சிரித்தபடி மீண்டும் சரியான பதிலை சொல்லிவிட்டாய் விக்ரமாதித்யா என்று கூறி

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: விவசாயிகள் உரச்செலவை குறைச்சி மகசூலை அதிகரிக்க மண் பரிசோதனை எந்த மாதிரி அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. மண் வள

சாகுபடி செலவை குறைக்க, மகசூல அதிகரிக்க மண் பரிசோதனை ஒரு எளிய அறிவியல் தொழில்நுட்பம்னு சொல்லலாம். மண் பரிசோதனையின் அவசியம் அப்படின்னு சொல்லும் போது, மண்ணின் தன்மைகளை ஆய்வு செஞ்சு அதுக்கேத்த மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுத்து பயிரிடலாம். பயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய கலர், ஓவர், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை கண்டறிந்து நிலத்தை சீர்திருத்தம் செய்யலாம். மண்ணில் இருக்கக்கூடிய தலை, மணி, சாம்பல் ஆகிய பேரூட்ட சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களின் அளவை துல்லியம் அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி சமச்சீரா உரமிட்டு அதிக மகசூல் பெறலாம். மண்ணோட தன்மைக்கு ஏத்த உரங்களை பயிருக்கு தேவையான அளவு மட்டும் இட்டு உரச்செலவை குறைச்சிட மண் பரிசோதனை ரொம்பவே அவசியமா இருக்கு. நீங்க ஒண்ணு கேக்கலாம், மண் மாதிரி எடுக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பயிர் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பயிருக்கு நிலத்தை தயார் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடைப்பட்ட காலத்துல மண் மாதிரி எடுக்கணும். ஒரு வயலுக்கு ஒரு மண் மாதிரி எடுக்கணும். ஒரே நிலத்துல மண்ணின் தன்மை மாறுபட்டுச்சு அப்படின்னா தனித்தனியா மாதிரி எடுக்கலாம். ஒரே நிலத்துல ரெண்டு அல்லது மூன்று பயிர்கள் பயிரிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பயிர் செய்த இடத்துலயும் தனித்தனியா மண் மாதிரி எடுக்கணும். வரப்பு வாய்க்கால் பக்கத்துல ஒரு குவித்த இடம் மற்றும் மர நிழல்லையும் மண் மாதிரி எடுக்க கூடாது. மண்வெட்டி மூலமா வி போன்ற வடிவத்துல பயிருக்கு ஏத்த மாதிரி குறிப்பிட்ட ஆழத்துக்கு வெட்டி இரு பக்க சரிவுகள்லயும் 1 சென்டிமீட்டர் கனத்துக்கு மண்ணை செதுக்கி எடுக்கணும். நெல்லு, சோளம் போன்ற தானிய பயிர்களுக்கு சுமார் 1/2 அடி ஆழம் தோண்டி மண் மாதிரி எடுக்கணும். ஆழமா வேர் விடக்கூடிய பருத்தி, கரும்பு, வாழை, கிழங்கு மற்றும் காய்கறி பயிர்களுக்கு சுமார் 3/4 அடி ஆழத்துல மண் மாதிரிகள் எடுக்கணும். இந்த மாதிரி 1 ஏக்கருக்கு 10 to 15 இடங்கள்ல பரவலா மண் மாதிரிகள் எடுத்து நல்லா கலந்து நிழல்ல உலர்த்தணும். பரிசோதனைக்கு சுமார் 1/2 கிலோல இருந்து 1 கிலோ மண் போதுமானது. மண் மாதிரிய சுத்தமான பிளாஸ்டிக் பை அல்லது துணி பையில போட்டு அதுல விவசாயியின் பெயர் மற்றும் முகவரி, வயலுக்கான அடையாளம் அல்லது சர்வே எண், பாசன வசதி மற்றும் அடுத்து பயிரிட போகக்கூடிய பயிர் முதலிய விவரங்களை குறிச்சு அனுப்பணும். தென்னை, மா, கொய்யா போன்ற மரப்பயிர்களுக்கு 3 x 3 x 3 அடி நீள அகல ஆழக்குழி எடுத்து அதுல 1 அடிக்கு 1 மண் மாதிரி வீதம் 3 மண் மாதிரிகள் தனித்தனியா எடுக்கணும். என்னங்க மண் பரிசோதனை அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறாங்க. இப்ப நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திக் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நாங்க மைக்ரோ கிரீன்ஸ் என்ன மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம்
4: சத்து வந்து நார்மலா எடுக்கிற ஒரு வெஜிடபிள், அதாவது ஒரு முழுசா இப்ப நம்ம ஒரு பீட்ரூட்டை வந்து நம்ம முழுசா சாப்பிடுறோம், அதுல இருக்கிற சத்தை விட இப்ப மைக்ரோ கிரீனை நம்ம எடுக்கும் போது அந்த சத்து வந்து இன்னும் 40% ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் நம்ம நெட்ல பார்த்து, இந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி பையனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சு, அதுல இருந்து அப்படியே நாங்க வளர்த்தோம். எங்க மாமா வீடு கீழ் ரெண்டுக்கு இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்படி ஆரம்பிச்சு வந்ததுதான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிசினஸா இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதை நான் பார்ட் டைமா வீட்டளவுல வச்சுட்டு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். கூட நான் ஒர்க்கிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எங்க அம்மாவும் நானும் பார்த்துட்டு இருக்கோங்க. இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு, ஆனா இது வையபிளா நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறது இன்னுமே வந்து R&D பண்ணி தான் ஆகணும். இந்த மைக்ரோ கிரீன் பாத்தீங்கன்னா எல்லா வகையான சீட்ஸ்லயும் மோஸ்ட்லி பண்ணிடலாம். இப்போ பச்சை பயிறு, கருப்புளுந்து, கொள்ளு, வீட்டில் வளர்க்க இருக்கிற வெந்தயம், இதுங்க கடுகு, கடுகுல பெருங்கடுகு, அது அதுக்கப்புறம் பீனட், அதாவது நடக்கல்ல, கொண்டக்கல்ல, பட்டாணி, அது இல்லாம பீட்ரூட் ரகங்கள்ல ரேடிஷ் ரகங்கள், கீரை ரகங்கள், எண்ணெய் வித்துக்கள் ரகங்கள், இந்த மாதிரி எல்லா ரகங்கள்லயும் நீங்க வந்து பண்ணலாம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எந்தெந்த விதைகள்ல இருந்து மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை கார்த்திக் வந்து சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில விதைகளை வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே, என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க?
2: அதுவாடா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயலின் ஆர்டிஸ்ட் இருக்காரு. அவரோட மியூசிக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மச்சான். மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடாடாடாடா, என்ன சங்கீதம் என்ன சங்கீதம். நீ வேணா அவரோட மியூசிக் கேட்டு பாரு.
1: நான் கேட்டா குடுப்பாராடா.
3: Too much, three much.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பார்த்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்கு குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வணக்கம். வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: கனகாமரம் சாகுபடி எந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம், அதே போல கனகாமரம் சாகுபடி ஒரு ஏக்கருக்கு உரம் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: நல்ல முறையில செஞ்சா பாதுகாக்கலாம். ஆனா அதுக்கு உரம் புண்ணாக்கு கணக்கா, புண்ணாக்கு ஒரு 30 கிலோ, உரம் ஒரு 30 கிலோ, ரெண்டு கலந்து தண்ணியில கரைச்சி விடலாம், அள்ளியும் போடலாம். வேப்ப முன்னாக்கு கண்டிப்பா போடணும். எவ்வளவு செஞ்சாலும் இப்ப இதுல 30 கிலோ போடுறோம்னா அதுல ஒரு 20 கிலோவாது சரி பண்ணணும். 30 கிலோ வேப்ப முன்னாக்கு, 30 கிலோ புண்ணாக்கு, 30 கிலோ டிஏபி, இந்த மூணு ஒரு ஏக்கருக்கு சாதாரணமா போடலாம். 100 கிலோ கண்டிப்பா ஒரு ஏக்கருக்கு போடலாம். மாசில் நல்லா வரும். ஆனா பக்குவமா தண்ணிய வந்து புல்லா விடக்கூடாது. காய்ச்சப்பாடுலயே கொண்டு வந்தா பூ நல்ல நிறமா இருக்கும், பூவும் நல்லா பூக்கும். அதனால நல்லா மாசல் கிடைக்கும். இந்த வருஷம் விலை கம்மியா போச்சுன்னு விவசாயி ஏமாந்தா அடுத்த வருஷம் விக்குது. ஆனா ஆடிக்கு பிற்பாடு கண்டிப்பா பூ விலை கூடும். இந்த ஒரு 2-3 மாசமா விலை கம்மி தான். அதுக்காக ஏங்க வேணாம், விவசாயத்துல வந்து நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறோமோ அது வரைக்கும் தான் லாபம் கிடைக்கும். ஆனா எடுப்பு குழி இந்த வருஷத்துல கூடுதலாகி போச்சு. நாங்கள்ல ஒரு 30,000 ரூபாய் கையில இருந்து கொடுத்துதான் செடியை காப்பாத்தி வச்சிருக்கோம். செடி நல்லா ஓஞ்சிருச்சுன்னா இந்த 1.5 வருஷம் ஆகி போச்சு அந்த செடி நட்டு. இன்னும் 1 வருஷத்துக்கு கூட செடி அசையாது, அந்த அளவுக்கு இருக்குது மேடம். ஆனா வந்து பாடுபடுறது கணக்கா விவசாயத்தை முறையோட செஞ்சா எந்த இதுவும் பாதிக்காது, நல்ல லாபம் கிடைக்கும். அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு போன வருஷம் நல்ல விலை வித்துச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் என்னமோ ரேட்டு கம்மியா இருக்கு. தண்ணி கம்மியா இருந்து இந்த ரேட்டு கம்மியா இருக்கு. போன வருஷம் நல்ல ரேட்டு, அதனாலதான் அதுல கூட அந்த வருஷத்துல கூட சொன்னேன் நல்லா இருக்குது, மாசுல நல்லா கிடைக்கும். ஆளுங்க நம்ம ஆளுகளா வேலை செஞ்சா அதுக்கு காசு கம்மி, நம்மளால விடுற போது அதுக்கு பேர் வாதி போயிருது. ஆனா முறையோட 5 நாளைக்கு ஒருக்கு தண்ணி விட்டா போதுமா. ஃபுல்லா வந்து பாத்தியில திறமா இருந்தா அது வேறு பூச்சியோ இல்ல அது நோவு தாக்கியோ இதாயிருது. நல்ல முறையில பாதுகாக்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மகசூல் அதிகரிக்க என்னென்ன வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துல இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முத்துவேல் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப எத்தனை நாட்கள் வந்து அறுவடைக்கு பழங்கள் தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க.
2: நன்றா வளர்ந்த ஒரு செடி இப்ப காய்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்திலயோ அல்லது மே மாதத்திலயோ இது வந்து பூக்கக்கூடிய ஒரு காலங்களா எடுத்துக்கிறது. இந்த மாதிரி பூ பூத்ததுல இருந்து கிட்டத்தட்ட 160-180 நாட்கள் ஆன நிலையில வந்து நமக்கு வந்து அறுவடைக்கு இந்த பழங்கள் தயாராகும். பூ பூத்ததுல இருந்து 160-180 நாட்கள் வந்து பொதுவாக வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மிருதுவா வந்து மாறும் பழுக்க ஆரம்பிக்கும் போது. அடுத்தது காய்களின் மேல இருக்கக்கூடிய அந்த உரோமங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உதிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உதிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அறுவடைக்கு இது வந்து தயார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லலாம். இதனுடைய மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடிக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 10 வயது நிரம்பிய ஒரு கொடி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து ஒரு கொடிக்கு 60 கிலோங்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து மகசூல் வந்து கிடைக்கும். இந்த கிவி பழங்களை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அறுவடை செஞ்சதுல இருந்து கிட்டத்தட்ட 4 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் கூட இதை வந்து சேமிக்கலாம். ஆனா எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பநிலை வந்து 0°C இருக்கணும். அதே மாதிரி 90% ஈரப்பதம் இருக்கணும். இந்த ரெண்டு இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து 4-6 மாத காலங்கள் வரைக்கும் கூட நம்ம வந்து சேமிச்சு வைக்கலாம். ஆனா இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த சந்தைக்கு நம்ம அனுப்பும் போது பழங்களை அதை தரம் பிரிச்சு நம்ம வந்து சந்தைக்கு அனுப்பணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு விலை வந்து கிடைக்கும். தரம் பிரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அறுவடை செஞ்ச பழங்களை 3 பாகமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அதனுடைய எடையை பொறுத்து சந்தையில வந்து நல்ல விலை கிடைக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா 70 கிராமுக்கு மேல இருக்கக்கூடிய பழங்களை வந்து முதல் தரமா வந்து நம்ம பிரிச்சு எடுக்கலாம். அடுத்து 50-70 கிராம் வரைக்கும் உள்ள பழங்களை வந்து 2nd தரமாகவும், 50 கிராமுக்கு கீழே இருக்கக்கூடிய பழங்களை வந்து 3rd தரமாகவும் பிரிச்சு நம்ம வந்து சந்தைக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல முதல் தர பழங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பொதுவா பூச்சி நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகுதிகளை நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில அந்த அளவுக்கான பாதிப்பு வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்ல, இதுவரைக்கும் வந்து எந்த விதம் உணரப்படவில்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து அதுக்குரிய ஆலோசனைகள் வந்து கொடுக்கலாம். பூச்சி நோய் தாக்குதல் பத்தி அந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய பராமரிப்பு முறைகளை ரொம்ப தெளிவா சுத்தமா நம்ம வந்து கொடுத்து வந்தோம்னாலே வந்து ஆரோக்கியமான கொடிகளையும் நல்ல மகசூலையும் நம்மளால உற்பத்தி செய்ய முடியும்.
1: சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மேற்கு தொடர்ச்சி மலை புதிய ஆய்வுல என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய 2100 ஆண்டுக்குள்ளார இந்தியாவுல மிகப்பெரிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சக்கூடிய இயற்கை அரணா மேற்கு தொடர்ச்சி மலைகள் உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் நடத்திய புதிய ஆய்வுல தெரிய வந்திருக்கு. சர்வதேச காலநிலை இதழ வெளியாகி இருக்கக்கூடிய இந்த ஆய்வு புவி வெப்பமயமாதல கட்டுப்படுத்துறதுல இந்தியாவின் காடுகள் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விளக்குது. அதிகரிக்கக்கூடிய கார்பன் உறிஞ்சுதல் திறன் அப்படின்னு சொல்லும் போது காற்றுல அதிகரிச்சு வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு மற்றும் இந்தியாவில பெய்யக்கூடிய மழைப்பொழிவு அதிகரிப்பு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தாவரங்களோட ஒளிச்சேர்க்கை மற்றும் உற்பத்தி திறன் வேகமா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நச்சு வாயுக்களை உறிஞ்சறதுல மேற்கு தொடர்ச்சி மலைகள் முதலிடத்துல வகிக்குது. சரி, முக்கிய பகுதிகள் அப்படின்னு சொல்லும் போது மேற்கு தொடர்ச்சி மலைகளோட சேர்ந்து மேற்கு இமயமலை பகுதிகள் மற்றும் வடகிழக்கு இந்திய காடுகளும் இந்தியாவில முக்கிய கார்பன் சேமிப்பு கிடங்குகளா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் மகிழ்ச்சி அளிக்கிறதா இருந்தாலுமே காலநிலை மாற்றம் காடுகளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. வெப்ப அலைகளோட ஆபத்து என்ன மாதிரி இருக்கு, புவி வெப்பம் அடையறதுனால ஏற்படக்கூடிய கடுமையான வறட்சி, திடீர் காட்டுத்தீயே அதோட வெப்ப அலைகள் தாவரங்களோட இயல்பான வளர்ச்சியை பாதிக்கும். சுற்றுச்சூழல் சமநிலை, மழைப்பொழிவு தாவர வளர்ப்பிற்கு உதவினாலுமே தீவிர காலநிலை மாற்றங்கள் காடுகளின் சுற்றுச்சூழல் பின்னடைவையும் அங்க இருக்கக்கூடிய அரிய பல்லுயிர் பெருக்கத்தையும் நீண்ட காலத்துல பலவீனப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயற்கை கார்பன் உறிஞ்சிகளை பாதுகாக்கிறதும் காடு அழிப்பை தடுக்கிறதும் இந்தியாவின் காலநிலை இலக்குகளை அடையறதுக்கு மிக அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வு வலியுறுத்தது. காலநிலை மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக வெப்பம் இருக்கிற மாதிரியும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக குளிர் இருக்கிறதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். டாடா பை பை நேர்களே.

கொரோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. இந்த சண்டே கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 18 அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொண்டாடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆடி மாதம் தான். அதனால் வந்துட்டு நிறைய ஊர்களில் கோவில் பண்டிகைகள், அம்மன் கோவில் பண்டிகைகள், அப்புறமா வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய நடந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்களுமே உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகையில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு கொண்டாடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி சண்டே, இந்த சண்டே வந்துட்டு உங்களுக்கு பொழுது போகலை, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போய் நம்மளால் எங்கப்பா போய் அலைய முடியுது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம எந்த ஊருக்கு உலா போயிருக்கோம் அப்படின்னா, ஜாகிர் அம்மாப்பாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக இப்ப நம்ம வந்திருக்கோம். இந்த ஜாகிர் அம்மாப்பாளையம் கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சேலத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க. அதே மாதிரி நம்மளோட புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய ஜங்ஷன்ல இருந்து வந்தாலும் வரலாம். அப்படி இல்லைனா நம்மளோட நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, பெங்களூர் ரோடு, அதில் வந்து கூட நம்ம வந்து ஜாயின் ஆகி போகலாம். அந்த அம்மாப்பாளையம் ஊரை சுற்றியுமே வந்துட்டு 4 ரோடுகள் ஜாயின் ஆகும். இந்த சைடில் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் காலனி ரோடு இருக்கு இல்லையா, ஜங்ஷன் மெயின் ரோடு, சோனாக்கல் சைட்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து அம்மாப்பாளையத்தில் தான் சேரும். அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு இரும்பாலை ரோடு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அம்மாப்பாளையத்தில் சேரும். அதே மாதிரி இந்த பக்கம் நேஷனல் ஹைவேமே வந்துட்டு அம்மாப்பாளையத்தை டச் பண்ணி தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்படி சுற்றி வந்துட்டு ரோடுகள் இருக்கிறதுனாலே இந்த ஊருக்கு சாலை வசதி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல்

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மீவில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு

0: முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்றைக்கி அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊருக்கு வந்த உடனே நான் முத மீட் பண்ணது யார் அப்படின்னா, இதே ஊரில் சொந்தமாக வந்துட்டு இந்த டோரு ஜன்னல் கதவு இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு கம்பெனி வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் தாங்க மீட் பண்ணோம். அவர் வந்துட்டு இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கார். அவர்கிட்ட பேசலாமா? வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்
4: அண்ணா. உங்களுடைய பேர் என்னண்ணா?
5: முரளி.
4: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
5: நான் வந்து ஒரு 40 வருஷமா இருக்கேன். நான்
4: இந்த ஊர்ல மெயினா மக்கள் எல்லாருமே போற தொழில்கள் என்னன்னா,
5: கொத்து வேலை தான் மெயின். அது அப்புறம் வெள்ளி தொழில், அப்புறம் வந்து கொத்து வேலை தான் மெயினுங்க. ஒரு 90% கொத்து வேலை, அப்புறம் வெள்ளிப்பெற்ற வேலை. அதை விட்டு அப்புறம் எல்லா தொழிலும் கொஞ்சம் கலந்துருக்கும், ஒரு 10% 5% இருக்கும்.
4: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீதிகள் இருக்குது?
5: வீதின்னு பார்த்தா நிறையா இருக்குங்க. இந்த இதுலேயே ஒரு 10 வீதி இருக்கும், அதெல்லாம் ஒரு 40-50 வீதி பக்கமாக இருக்கும். இங்கேருந்து நம்ம அந்த மசூதி வரைக்குமே அது பெரிய மாப்பிள்ள, அது சின்ன மாப்பிள்ள, 40-50 வீதிக்கு மேலே இருக்குது. இங்கெல்லாம் இந்த இந்த ஒரு ஸ்டீல் பண்ணது முருங்கோயில் வரைக்கும் வந்து இருக்கும். இந்த பக்கம் நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த பங்குக்கில் அது வரைக்கும் அம்மாப்பிள்ளை செய்கிறோம். அந்த முனிப்பு வரப்பிலேயே அம்மாப்பிள்ளைக்கு தான் சேருது, இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா அந்த பக்கம் சேருது. அந்த மாதிரி
4: ஓகே. நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இதே ஊரில் இருக்கீங்க. இந்த ஊர் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க?
5: இதுக்கு மேலே சிம்பிளாக இப்போலாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, இப்போலாம் தொழிலெல்லாம் டாப்பில் இருக்காங்களா ஓரளவுக்கு. ஓரளவுக்கு எல்லாமே ரீசனபிளாக நல்லா தான் இருக்கும், ஒன்றும் மோசம் இல்லை. ஏன்னா டிச்சு வசதி தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது. மற்றபடி வீடுகள்லாம் நிறையா ஆயிடுச்சு, அப்புறம் வீடு இடமே கிடைக்கிறதுல, இடம்லாம் பயங்கர லேண்ட் வேலுவேஷன் ஏறி போச்சு. அப்புறம் வீடு மக்கள் தான் நிறையா வெளியூர்கள் நிறையா வந்து பிழைக்கிறாங்களாம், இண்டஸ்ட்ரியல் நிறைய வேலைகள்லாம் நிறையா வந்து நிறைய பேர் வந்து பிழைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காங்க.
4: இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் உங்ககிட்ட எப்படி பழகிறாங்க?
5: நல்லா பழகிறாங்க. நம்மளால சின்ன வயசுல நல்லா மாமச்சன் மாரி தான் போவோம். மெயினாக வந்து பாய் ஏரியா தான், ஜாகிரமும் பாய் தான். மாமச்சன் தான் பழகினாங்க எல்லாருமே, அப்படி தான் பழகும். அந்த மாதிரி ஒன்றும் வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி
4: இங்கே தண்ணி வசதியெல்லாம் ஓகே வேணாம், தண்ணீர் பற்றாக்குறை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குதா?
5: தண்ணியெல்லாம் பரவாயில்லைங்க, தண்ணியெல்லாம் மீட்டர் தண்ணியெல்லாம் வருது. 10 நாளைக்கு 15 நாளைக்கு விட்டுருப்பது, ஏதோ விட்டுருப்பது ரொம்ப லேட் ஆயிருது. தண்ணியெல்லாம் மீட்டர் வரலாம், நல்லா தான் வந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. கிணறுலாம் இல்லை, அதெல்லாம் கிணறுலாம் இருந்ததெல்லாம் மூடிட்டாங்களாம், நல்லா தண்ணியிலனால மூடிட்டாங்களாம், போர் விட்டுட்டுருக்காங்க, விட்டுட்டாங்க. அந்த மாதிரி
4: இந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
5: நன்றி நன்றி.
4: முரளி அண்ணா இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமாக இந்த ஊரில் எத்தனை தெருக்கள் இருக்குது, இங்கே இருக்க மக்கள்லாம் அவர்கிட்ட எப்படி பழகுவாங்க, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்களையும் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கும். இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே நம்ம கிட்ட மக்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல இன்னும் என்னென்னலாம் வந்துட்டு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம கூட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்க போறாங்க. வணக்கம் அக்கா.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்னக்கா?
1: சிவகாமி. இதே ஊர் தான்.
0: ஓகேக்கா. இந்த ஊரில் நான் உள்ளே நுழையும் போது இந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாரியம்மன் கோவிலுடைய வரலாறு பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமாக்கா?
1: ஃபஸ்ட்டு அந்த அம்மா வந்து அந்த கல்லை எடுத்து போட்டதும் எங்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் போய் பார்ப்பாங்களாம். அதை சுற்றியும் வெறும் இடம், வெறும் இடத்துல பூவாக பூத்துருக்குங்களாம், பூவாக பூத்துருக்குமா, டெய்லியும் போய் போய் வந்து பார்ப்பாங்களாம். வெறும் பொலித்தடம் தான் இருக்குங்களாம்.
0: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீடுகள்க்கா இருக்குது?
1: நிறைய இருக்குது பா. அதெல்லாம் இருக்கும்.
0: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை வீதிகள்க்கா இருக்குது?
1: இதுக்கு பேர் வந்து பா, இது முருகன் கோயில் வீதி, அடுத்தது பாவாயம்மன் கோயில், அடுத்தது கண்ணகி தெருவு, இப்படி எல்லாம் நிறைய தெருவுங்க இருக்குது.
0: சூப்பர்க்கா. இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை தெருக்கள் இருக்குது? இந்த ஊருடைய வரலாறு என்ன, முக்கியமா அந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. மக்களே, இதே மாதிரி இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களும் இப்போ ரெடியா இருக்குது. முக்கியமா வந்து இந்த ஊர்ல அந்த புதுக்கோட்டை மாரியம்மன் சொன்னாங்க இல்லையா, இந்த மாரியம்மனுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு, இந்த கோயிலுடைய ஹிஸ்டரி என்ன, அதுக்கப்புறமா இந்த ஊர்ல இன்னும் ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ்

பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க, வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம் ஏன்டா ஜ

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க நம்ம வந்துட்டு உலா வந்திருக்கோம். இந்த ஊர் பத்திரம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒருத்தர் வந்து ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. அக்கா வணக்கம்.
1: வணக்கம்
0: அக்கா. உங்களுடைய பேர் என்னக்கா?
1: என் பேர் எஸ் விஜயாங்க.
0: ஓகேக்கா, நீங்கள் எத்தனை வருஷமாக இதே ஊரில் இருக்கீங்க?
1: நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இதே ஊர் தான்.
0: ஓகேக்கா, பிறந்ததுலேருந்தே இதே ஊரில் இருக்கீங்க. இந்த ஊர் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னக்கா டிஃப்ரென்ஸ் இருக்கு?
1: அப்பெல்லாம் ரொம்ப பட்டிக்காடாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிப்போச்சு. கோயிலும் ரொம்ப பெருசு பண்ணியாச்சு.
0: ஓகேக்கா, இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாரியம்மன் பண்டிகை அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த மாரியம்மன் கோவில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: கோயில் இப்போ வந்து 100 வருஷத்துக்கு முன்னே சின்ன கோயிலாக இருந்துச்சு. இப்போ பெரிய கோயிலாக கட்டி இப்போ 20-25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் ஆகுது இப்போ அந்த கோயில் கட்டி. புதுக்கோட்டை மாரியம்மன், ஜாகீர் அம்மாபாளையம் புதுக்கோட்டை மாரியம்மன். இந்த அம்மா புதுக்கோட்டையிலேருந்து இங்கே வந்தாங்க. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு கல் கொண்டாந்து வச்சாங்க. எங்கெங்கேயோ எடுத்து கீழே போட்டாங்க. அது போகல, வந்துருச்சு. வந்து கூடையிலே வந்து வந்து உட்காந்துக்குச்சு. மறுபடியும் இங்கே வந்து இறக்க வச்சுட்டு தண்ணி குடிக்கலாம். அந்த சாமி இங்கே நின்றுச்சு உட்காந்துக்கு. இது வந்து பொங்கல்லேருந்து 15 நாள் பண்டிகை போட்டுருவோம். 15 நாளைக்கு பண்டிகை போட்டோமா சிறப்பாக 15 நாளைக்குமே சாப்பாடு அன்னதானம் 15 நாளைக்குமே இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் 15 நாள் முடிஞ்ச உடனே 16 நாள் பண்டிகை ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்கு திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ரொம்ப பண்டிகை, இந்த கச்சேரி எல்லா நிகழ்ச்சிங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம இங்கே வந்தால் நம்மளுக்கு போகிறதுக்கே மனசு வராது, அந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கும் சிறப்பாக. அதான் அதுக்கு முன்னே சின்ன கோயிலாக இருந்துச்சு. இப்போ இந்த இது கட்டி இப்போ 25 வருஷம் பெரிய கோயிலாக கட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. கூட்டம் எக்கச்சக்கமாக கூட்டம் சமாளிக்க முடியாது. சாப்பாடு கொடுக்க கோயிலில் திருவிழா போட்டால் இந்த இடத்துலையும் நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். கடைங்க எல்லாம் நிறையா வந்துடும். முருகன் கோயிலாம் அதுவுமே அப்படி தான் கண்ணுங்க. நாங்களாம் பிறக்காத்துக்கு முன்னே அந்த கோயில் ஆரம்பித்தாங்க, ஃபேமஸ் ஆகி போச்சு. இப்போ புதுசாக லட்சுமி சில 108 லட்சுமி வச்சாங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ பெரிய லட்சுமி ஒன்று கட்டுறாங்க. இப்போ கட்டிகிட்ருக்குறாங்க. அது கூடி சீக்கிரம் அது திறப்புள்ளா பண்ணிவிடுவாங்க. அது இன்னும் எக்கச்சக்கமாக வெளிநாடு மாதிரி ஆகி போயிடும். இப்போ அது ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி போயிடும். இந்த இடமே சிம்பிளாக தாங்க ஒன்று இருந்துச்சு, இப்போ எல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகி போச்சு. எல்லாம் நல்லா முருகன் கோயிலும் சிறப்பு. நம்ம அம்மா கோயிலோட முருகன் கோயிலும் நல்லா சிறப்பாக தான் கொண்டாடுவாங்க. அங்கேயும் பங்குனி உத்திரம் போட்டால் 15 நாளைக்கு நல்லா விசேஷம். டெய்லி பாட்டு கச்சேரி நல்லா சிறப்பாக அன்னதானம் எல்லாமே 15 நாளைக்கு எல்லாம் ஹோட்டல்லேருந்தே வரும், கொண்டாந்து அன்னதானம் பண்ணுவாங்க.
0: சூப்பர்க்கா, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.
1: நன்றிங்க.
0: மக்களை இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து தான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதிக்கு வந்தாலுமே இந்த ஊர் பற்றின நான் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஊர் இருக்கு இல்லையா, அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊர், இந்த ஊருக்கு பெயர் காரணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்கும்போது தாங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது. இந்த ஊருக்கு ஏன் அந்த ஜாகிர் அம்மாபாளையம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து அம்மன் கோவில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு அம்மாபாளையம் அப்படி மாதிரி பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்க ஜாகிர் அப்படிங்கிற இந்த பேர் வந்துட்டு ஜாகிர் எட்டிப்பட்டி, ஜாகிர் காமநாயக்கன்பட்டி, ஜாகிர் அம்மாபாளையம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்களோட காரணமே இருந்துச்சு. அதாவது ஜாகிர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆட்சி செஞ்சதாகவும் அதனால அவருடைய ஞாபகமாகவே ஜாகிர் அப்படிங்கிற இந்த பேரை வந்துட்டு வச்சிருந்ததாகவும் வந்துட்டு என்ன சொன்னாங்க. இதை கேட்கும்போது எனக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ஒரு பேரில் வந்துட்டு இந்த மூணு ஊரையும் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே நான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஜாகிர் காமநாயக்கன்பட்டி கண்டிப்பாக நம்மளோட ஊரை சுற்றி உலா நிகழ்ச்சியில் அந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஜாகிர் எட்டிப்பட்டி அப்படிங்கிற இந்த ஊர் பற்றியுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இப்போது ஜாகிர் அம்மாபாளையம் அப்படிங்கிற இந்த ஊருமே வந்துட்டு எந்த ஊர்களோட கனெக்ட் பண்ணது தான் அப்படின் மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. முக்கியமாக இந்த அம்மாபாளையம் பகுதியை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கிராமமாக இருந்திருக்குது. கிராமமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏற்ற இடம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க. முக்கியமாக வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில், முக்கியமாக இங்கே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகன் கோவிலில் இப்போ வந்துட்டு லட்சுமி சிலை வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. இந்த லட்சுமி சிலை உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை அப்படிங்கிற இந்த பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலமாகவே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த லட்சுமி சிலையை பார்க்கறதுக்காக நிறைய ஊர்களிலிருந்து மக்கள் வருவதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஊரை விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஊர் பற்றி நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா அப்படிங்கிறத பற்றின உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போகலாம், எந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட சஜஷனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த வாரம் இன்னொரு ஊரில் உலா போகிறோம். அங்கே வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபாய் நேர்களை அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டீஸ்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேர்மையான மரக்கடை வியாபாரி. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய கிராமத்துல மரக்கடை வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கோடாலி ஒன்று இருந்துச்சு. அந்த கோடாலி அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எப்பயுமே எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னாலும் அந்த கோடாலி மூலமா தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ முதல்ல அவர் வாங்கின கோடாலியில் அதுதான் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது கோடாலி தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அதாவது நதியை தாண்டி போகும்போது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போது இவருக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அதுவோ அவரோட ஃபேவரட்டான கோடாலி, அது தண்ணியில் விழுந்துருச்சு, அதை எடுக்கவும் முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தார். அப்போ தண்ணிக்குள்ளேருந்து காட் வெளியில் வந்து என்ன சொன்னாருன்னா, தன்னோட ரெண்டு கையிலையும், ஒரு கையில் தங்க கோடாலியும் இன்னொரு கையில் வெள்ளி கோடாலியும் வச்சுருந்தாரு. இது ரெண்டில் உனக்கு எது வேணும்னு கேளு, நான் இதை தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த வியாபாரி அதை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இது ரெண்டுமே என்னோடது கிடையாது, என்னது மரக்கோடாரி, அதுதான் எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது காட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகி அவருக்கு நிறைய வரங்களையும் கொடுத்தாரு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே நம்ம நேர்மையாக இருக்கணும், அதுக்கான பலனை பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். என்னதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதிகமான காசோ பணமோ இருந்துச்சு அப்படின்னாலும், நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்? யாழ்னி. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஃபிஃப்த் போறேன்.
1: ஓகே, என்ன ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஃபாத்திமா ஸ்கூல்.
1: சூப்பர். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: இப்போதான் புதுசா ஃபாத்திமா ஸ்கூல்

கேட்டு நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட யாழினி தான் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம யாழினி கூட பேசிடலாம். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஸ்ட்ரெஸ் ஏற்படுது இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
3: மன அழுத்தம் யாருக்குனாலும் வரலாம். ஒன்று வந்து நம்ம குடும்ப சூழல், அதில் பெற்றோர்கள் அதிகமாக சண்டையிட்டுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இரண்டாவது, நம்ம படிப்பில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் வைக்கும்போது அந்த படிப்பு குழந்தைகளுக்கு வராமல் படிப்பில் ஒரு ஸ்டடியில் ஒரு அகாடமிக்காக ஃபெயில் ஆகும்போது அதில் ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். இல்லை நம்ம ஒரு சில நேரம் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பியராக ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, கேலி பண்ணும்போது அதனால் மன அழுத்தம் வரலாம். இல்லை சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைகளை எந்த கஷ்டமுமே தெரியாமல் வளர்த்துறோம். அப்போ ஒரு சின்ன ஃபெயிலியர் ஏற்பட்டால் கூட அதை தாங்க முடியாமல் அதை சோர்ந்து போயிடுறாங்க. அதை பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு உணர்வோ இல்லை அதை தாங்கிக்கிற பக்குவமோ இல்லாமல் நம்ம குழந்தைகளை வளர்த்துறோம். இப்போ முதல்ல இருந்தே நம்ம வந்து அவங்களுடைய கிராட்டிஃபிகேஷனை டிலே பண்ணணும். இப்போ ஏதாச்சும் வேணும்னு கேட்குறாங்கன்னா அது உடனே செய்து கொடுக்காம அவங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான சூழல் கூட ஏற்படும்ங்கிறத அவங்களுக்கு சின்னதுலேருந்தே நம்ம புரிய வச்சோம்னா மேபி அவங்களால மன அழுத்தத்தை கையாள்றதுக்கு எளிமையாக இருக்கும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நன்றி மேம். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி அவங்க உணவை வந்து கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தேவையான அளவு தண்ணியை கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கிடையாது, அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது தான் நல்லது. ஸோ குழந்தைங்களோட உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டைல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா, நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல போதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம யாழினி கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம யாழினி கூட பேசிடலாமா? யாழினி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல என்னதான் சேட்டை பண்ணாலும் அந்த படிக்கணும் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பா படிச்சிருவீங்க
3: தானே?
2: படிச்சிருவீங்க. சரி, நீங்க எப்படி படிப்பீங்க? என்ன மார்க் எடுப்பீங்க?
3: நல்லா படிப்பேன், சூப்பரா படிப்பேன்.
2: சூப்பரா படிப்பீங்க. சரி, வெரி குட். அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நீங்க கார்ட்டூன்லாம் பாப்பீங்களா?
3: ஆம், பாப்பேன்.
2: என்னென்ன கார்ட்டூன்லாம் பாப்பீங்க?
3: கார்ட்டூன் வந்து நிஞ்சா ஹட்டோரி, அவ்வளோதான். சின்சான்,
2: அவ்வளோதான். சரி, ஓகே. அப்போ நீங்க வீட்டில் சேட்டெல்லாம் பண்ணுவீங்களா?
3: எனக்கா
2: சேட்டை வீட்டில் இந்த ராவடி பண்ணுறது அதெல்லாம் இல்லையா?
3: இல்லை,
2: அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அப்படியே அவ்வளோ பவ்யமாக சொல்லிட்டீங்க. சரி, நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கீங்களா? எங்கே எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
3: கூட்டிகிட்டு போயிருக்காங்க, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அப்புறம் பரவசம் உலகம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
2: சூப்பர், செம்மையாக என்ஜாய் பண்ணீங்களா?
3: தண்ணியில் விளாண்டோம், அப்புறம் ட்ரை கேம்ஸ் நிறையா இருந்துச்சு விளாண்டோம், அப்புறம் அவ்வளோதாங்க.
2: ஓகே, இது வந்து ஸ்கூல்ல இருந்து. அப்ப
3: வீட்டுல கோயிலுக்கு, அப்புறம் பார்க்குக்கு, இங்க பக்கத்துல இருக்க பார்க்கு கூட்டிட்டு போவாங்க அப்பா.
2: சரி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வீட்டுல யார் ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு எல்லாருமே பிடிக்கும்க்கா, அப்பா அம்மா பாப்பா எங்க அம்மா எல்லாருமே பிடிக்கும்க்கா.
2: ஓ, உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா?
3: இருக்காங்கக்கா. தங்கச்சி பேர் வந்து ஹர்ஷினி, அவ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறா, பாத்திமா ஸ்கூல்ல படிக்கிறா.
2: சூப்பர். சரி, நீங்களும் சிஸ்டரும் வீட்டில் விளையாடுவீங்களா?
3: விளையாடுவேன்க்கா. ஒரு சில நேரத்தில் சண்டை போட்டு அப்புறம் மறுபடியும் அம்மா கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்துடுவாங்கக்கா.
2: என்னதான் திட்டு வாங்கினாலும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறது.
3: ஆமாக்கா.
2: வெரி குட், அப்படிதான் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு பெட்டெல்லாம் பிடிக்குமா? உங்கள் வீட்டில் பெட் இருக்கா?
3: டாகி வளர்த்துருக்கோம், அதனால் இங்கே ஊரில் தான் இருக்கு, வீட்டில் எதுவும் வளர்க்கலக்கா.
2: ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு எந்த பெட் ரொம்ப பிடிக்கும்?
3: பெட்னா டாகு, கேட்டு, பேர்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும்க்கா.
2: எல்லா பெட்டுமே பிடிக்கும். சரி, க்யூட். ஓகே, என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் யாழினிக்கு?
3: பர்பிள்.
2: பர்பிள், சூப்பர். சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம யாழினி கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த டொமேட்டோ தோசையாக செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 2, அடுத்ததாக அரிசி மாவு, நம்ம வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து 1 கப், பச்சை மிளகா 1, உப்பு தேவையான அளவு, லைட்டாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லி இலையும், இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளி 2 எடுத்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது தோசை மாவு, அது கூட இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரேவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயமும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயமும் கொத்தமல்லியும் இது ரெண்டையும் அது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே நம்ம முறுமுறுன்னு தோசை ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான இந்த டொமேட்டோ தோசை ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக தோசை வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஆனால் இந்த தோசை நல்லா அப்படி ரெட் கலரில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இதுக்கு பேர் பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி பயங்கரமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக், அதாவது குழந்தைங்க சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மறக்காமல் என்கிட்ட கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லிவிடுங்க. நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787770108. இந்த நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு டிஷ் வந்து ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான டிஷ்ஷாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த டே ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி ஓட் பண்ண வேண்டிய நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770108. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துடுங்க. அண்டு நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் ஒளிபரப்பாகக்கூடிய டாப் 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: இருக்காங்க அண்ட் அவங்களோட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அவங்க எக்ஸாம் ஃபியர் எல்லாம் போக்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுத போகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இருக்கும். ஸோ அந்த பயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு டீச்சர் சைட்லேருந்து என்னென்ன அட்வைஸ் எல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொடுத்தா நல்லாயிருக்கும் மேம்?
2: முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாதுன்ற மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணும். மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் பயம் அதுதான் மெயினாக அவங்க படித்ததையும் மறந்து. இப்போ நமக்கே ஒரு எக்ஸாம்னு சொன்னால் ஒரு டென்ஷன் ஆகுது. ஸோ ஃபியர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹவு டு பிளான். மேபி ஒரு ஷார்ட் பிளான், ஒரு டே பிளானாக இருக்கலாம், மந்த் பிளானாக இருக்கலாம், வீக் பிளானாக இருக்கலாம், அக்கார்டிங் டு தி எக்ஸாம். நம்ம அந்த பிளான் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி கொடுக்கணும். பிள்ளைகள் ஒன்று நாமளே கொடுக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இதோட மிஸ் இன்னைக்கு படிக்கலாமா, இப்போ படிக்கலாமா, ஃபஸ்ட்டு பெரிய கொஸ்டின் படிக்கலாம், அதாவது ஸ்டைலே வேறு. சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுறதுலையும் ஒன்று இருக்கணும். ஷார்ட் கொஸ்டினா, டூ மார்க் கொஸ்டினா, ஃபைவ் மார்க், அந்த மாதிரியும் நம்ம டே பிளானில் கூட மாற்றிக்கலாம். அதாவது பிள்ளைகளுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். அடுத்து ரெகுலராக திருப்பி திருப்பி நம்ம சில கொஸ்டின்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ரெகுலராக இப்படி கேட்பான், அப்படி கேட்பான், மாற்றி கேட்பான், எந்த ஸ்டைலில் கேட்டாலும் இது ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஸ்டைல் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸை மாற்றி கேட்டோம்னா பிள்ளைகளுக்கு புக்கில் இல்லை அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால் இந்த ஒரு கொஸ்டின் இருந்தால் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அதேமாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டாங்க, அதுலேருந்து எப்படி ஷார்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம், எப்படி ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளூவாக சொல்லி கொடுத்துருங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் நினைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மேம். ஓகே, இப்போ நம்ம யாழினி கூட பேசிடலாம். யாழினி, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
3: சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், எல்லா டீச்சரும் பிடிக்கும்.
1: ரெண்டு டீச்சர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: சயின்ஸ்.
1: சயின்ஸ் ஏன்?
3: ஏன்னா மேம் பாடம் ஈஸியாக சொல்லி தருவாங்க, அதுக்கு தமிழ்லேயும் அடுத்து சொல்லுவாங்கக்கா, அவ்வளோதான்க்கா.
1: ஓஹோ, அப்படியா? சரி, ஓகே ஓகே, சரி, நல்லா படித்து பெரிய பொண்ணானதும் ஒரு சூப்பரான வேலையில் ஜாயின் பண்ணிடணும், ஓகேவா? அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
3: தேங்க்யூ சார்.
1: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. உலகத்தோட இயற்கை அதிசயங்களை பற்றி தினமுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அப்படி இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு மலை, எலியட் மலை, இதை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. இந்த எலியட் மலை கடல் மட்டத்திலிருந்து சுமாரா 1218 மீட்டர், அதாவது 3996 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. டவுன்ஸ்வில் நகருக்கு தென்கிழக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை பவுலிங் கிரீன் பே தேசிய பூங்காவோட முக்கியமான பகுதியாக இருக்குங்க. சுத்தியுமே பசுமையான காடுகள், மலை சிகரங்கள் மற்றும் அருவிகள் நிறைந்த இந்த பகுதி இயற்கை விரும்பிகளோட சொருகமாக இருக்கு. இந்த பகுதியில் ஸ்டோர்த் மலை, சேடில் மலை, எலியட் மலை, ஷோல்டர் மலை, ஷார்ப் எலியட் அப்படின்னு பல உயரமான சிகரங்கள் இருக்குங்க. ஆனால் அதில் மிக முக்கியமானது எலியட் மலை தான். இந்த மலைப்பகுதி முழுசுமே மலைக்காடுகள் மற்றும் வனவிலங்குகளால் நிறைஞ்சிருக்கு. எலியட் மலையோட மிக பிரபலமான இயற்கை ஈர்ப்பு அல்லிகேட்டர் கிரீக் நீர்வீழ்ச்சி தாங்க. தெளிந்த நீர், பாறைகள் மற்றும் பசுமையான காடுமே சேர்ந்து இந்த இடத்தை சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாத்தியிருக்குங்க. வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க நடைப்பயணம், இயற்கை சுற்றுலா மற்றும் புகைப்பட கலைக்காக வருகை தராங்க. இந்த மலைக்கு ஒரு வரலாறு இருக்கு. 1815 1816 காலகட்டத்தில் பயணித்த லேடி எலியட் அப்படின்ற கப்பலோட பேர்ல இருந்து தான் இந்த மலைக்கு எலியட் அப்படின்ற பேர் வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1846 1863 வரைக்கும் கப்பல் விபத்தில்

வனவிலங்குகள் மற்றும் மலையேற்ற பாதைகள் காரணமா இது ஆஸ்திரேலியாவோட முக்கியமான சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம். So

வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டுக்கு எப்பயுமே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, கிளைமேட் எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலைவாசியோட ஏற்றம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம். அதே சமயத்தில் அவங்க கிராமத்தில் தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய வசதிகள் எல்லாம் இருக்கா அப்படின்றதையுமே தெரிஞ்சுப்போங்க. அப்படி நான் கடைசியாக ஜெரினா காடு அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவை சந்திச்சு அந்த கிராமத்துக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம். வணக்கம்ண்ணா.
4: உங்க பேரு?
5: என் பேர் சிவபாலன்.
4: எங்க இருக்கீங்க? எந்த ஊர்?
5: சேலம் மாவட்டம் ஏற்காடு.
4: ஏற்காட்டில் எந்த கிராமம்?
5: ஜெரினா காடு கிராமம். சாலை வசதி இப்போ ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராமங்களில் ஒன்றும் இல்லை, டவுன் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. மதுர் மாரம்பங்காலத்தெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். மறுபடி வசதியெலாம் எதுவும் கிடையாது. மின்சார வசதி ஒன்றும் சுத்தமாக இல்லைங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, மின்சார வசதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலையில் 8 மணிக்கு கொஞ்சம், சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருது கரண்ட்டு.
4: இங்கே வந்துட்டு குடிநீர் பிரச்சனைகள் ஏதாவது
5: நிறையா இருக்குண்ணா. தண்ணி பாருங்க, இப்போலாம் இருக்காட்டெல்லாம் ஃபஸ்ட்லாம் நிறைய மழை நிறைய பெய்யும். இப்போ மழை கம்மி, கிணத்து எல்லா கிணறுமே வறண்டுருச்சு. போர் போனோம், போரும் தண்ணியும் இல்லை. சேலை மாதிரி ஆயிரும் இன்றைக்கி ஏற்காடு. இன்னும் 2-3 வருஷத்தில் அப்படி இருக்க சூழ்நிலை.
4: இங்கே வந்துட்டு என்னென்ன வசதி
5: வேணும்? காவா வசதி வேணும், பாத்ரூம் வசதி, ரோடு வசதி, எல்லாம் ஒரு சில இதெல்லாம் வேணும்.
4: வனவிலங்கு பிரச்சனை?
5: வனவிலங்கு பிரச்சனைலாம் இல்லைங்க, காட்டெருமை மட்டும்தான். அது வில்லேஜ் சைடு தான் வனவிலங்கு பிரச்சனைலாம். நன்றி. நன்றி சார்.
3: ரொம்ப பொறுமையாக ஜெரினா காடு கிராமத்துக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் என்னென்ன அப்படின்றத நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. அதே சமயத்தில் வனவிலங்கு பிரச்சனையை பற்றியுமே சொன்னாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-707-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்து எங்களோட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாடா சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம எல்லாம் பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணுவோம், டிவி பார்ப்போம். ஆனா ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் பொழுதுபோக்குக்காக இந்த பாரம்பரிய கலையான தெருக்கூத்து கலையை தாங்க கண்டுகளிக்கிறாங்க. அப்படி ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்தை சேர்ந்த தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் எல்லாருமே நிகழ்த்தி காட்டின பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை அப்படின்ற நாடகத்தை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பல நாட்கள் பல பகுதிகளா கேட்டோம். அந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி இப்ப வந்தாச்சுங்க. அந்த பக்த மார்க்கண்டேயர் சிவபூஜை நாடகத்தோட கடைசி பகுதி இதோ உங்களுக்காக ஒளிபரப்பு பண்றோம். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.

நேர்களே ரொம்ப அருமையா இருக்குல்ல, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, இவ்வளவு அருமையான நாடகத்தை நமக்காக ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு தெருக்கூத்து கலைஞர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அவங்களுக்காக சோனா எஃப்எம் சார்பா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து. இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இரவு நேரத்துல திடீர்னு டிட் டிட் டிட் அப்படின்ற ஒரு சத்தம், இது வந்துட்டு ஒரு பறவையோட சத்தம். இதை கேட்டிருக்கீங்களா? பல கிராமங்களில் யாராவது வராங்க அப்படின்றத முதல்ல அறிவிக்கக்கூடிய இயற்கையோட காவலாளி அப்படின்னு இந்த பறவை சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட பறவையோட பேர் என்ன தெரியுமா? சிவப்பு தாடை லெப் விங் அப்படின்றது தாங்க. இந்த பறவை இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் பரவலாக இருக்குது. இந்த பறவையை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிவப்பு தாடை லெப்விங் பறவை குளங்கள், ஏரிகள், நெல் வயல்கள், மேய்ச்சல் நிலங்கள், திறந்த வெளிகள் மாதிரியான இடங்களில் ஜோடியாவோ அப்படி இல்லைன்னா சின்ன குழுவாவோ வாழுது. இந்த பறவையோட தோற்றமே மிக தனித்துவமானதுங்க. கருப்பு நிற தலை மற்றும் மார்பு, பழுப்பு கலந்த முதுகு, நீண்ட மஞ்சள் கால்கள், சிவப்பு நிற அழகு மற்றும் கண்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற சதை பகுதி இதோட முக்கிய அடையாளங்களாக இருக்கு. பறக்கிறப்போ அதோட ரெக்கைகளில் தெரியக்கூடிய வெள்ளை நிற பட்டை ரொம்ப அழகாக காட்சி அளிக்குங்க. சிவப்பு தாடை லேப்விங்கோட மிகப்பெரிய சிறப்பு அதோட எச்சரிக்கை குரல். மனிதர்களோ விலங்குகளோ அல்லது வேட்டையாடிகளோ பக்கத்தில் வந்தாலே ரொம்பவுமே உரத்த குரல்ல தொடர்ந்து கத்துதுங்க. இதனால மற்ற பறவைகளும் ஆபத்தை உணர்ந்து பாதுகாப்பா போயிடுதுங்க. அதனாலதான் இத இயற்கையோட காவலாளி பறவை அப்படின்னு பலருமே சொல்றாங்க. இந்த பறவை மரங்கள்ல கூடு கட்டாது அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்தான். தரையில ஒரு சின்ன பள்ளத்தாக்க உருவாக்கி அதுலேயே 3 அல்லது 4 முட்டைகளை இடுது. அந்த முட்டைகள் மண்ணோட நிறத்த மாதிரியே இருக்கிறதுனால ஈஸியா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. குஞ்சுகள் பொறித்த சில மணி நேரங்கள்லயே நடக்க தொடங்கிடும். பெற்றோரோட சேர்ந்து உணவு தேடி அப்படியே சாப்பிட்றதுக்கு போயிடுமாங்க. ஆபத்துன்னு ஒன்று வந்துட்டா அசையாம தரையோட ஒட்டிக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுமா. இந்த பறவையை வேட்டையாட ஏதாவது ஒரு பறவை பக்கத்துல நெருங்கினாலே பெற்றோர் பறவைகள் நேரடியா சண்டையிடுறதுக்கு பதிலா புத்திசாலித்தனமா ஒரு தந்திரத்தை பயன்படுத்துமாங்க. காயமடைஞ்சது மாதிரி நடிச்சு வேட்டையாடிய கூட்டிலிருந்து தூரமா கூட்டிட்டு போய் இந்த எதிரிகள் எல்லாமே தூரமா போன உடனே பறந்து வந்து மறுபடியும் தன் கூட்டை காப்பாத்துமா. இது இயற்கையோட அற்புதமான பாதுகாப்பு முறைகள்ல ஒன்னா இருக்குங்க. இதோட உணவுல பூச்சிகள், நத்தைகள், புழுக்கள், சின்ன முதுகெலும் பற்ற உயிரினங்கள் எல்லாமே இருக்கு. இதனால விவசாய நிலங்கள்ல பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல இந்த பறவை முக்கிய பங்கு வகிக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய வீகல் அப்படின்ற மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. வீகல் மக்கள் ஆஸ்திரேலியாவோட தாராவல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான குழு தாங்க. இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு இன்னைக்கு சிட்னியோட தெற்கு பகுதி, பாட்னி விரிகுடா, கர்னல் தீபகற்பம் மற்றும் ஜார்ஜஸ் நதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கு. வீகல் மக்கள் இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு வாழ்ந்தாங்க. அவங்க மீன்பிடித்தல், சிப்பிகள் சேகரித்தல், வேட்டையாடுதல் மற்றும் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களை பயன்படுத்துதல் மாதிரியான சிறந்த அறிவை பெற்றிருந்தாங்க. பாறை குகைகளை வசிப்பிடமாகவும் சடங்கு நடைபெறக்கூடிய இடமாகவும் பயன்படுத்தினாங்க. அந்த குகைகளில் ஓவியங்கள், செதுக்கல்கள் மற்றும் குறியீடுகள் மூலமாக தங்களோட கலாச்சாரத்தை பதிவு செஞ்சாங்க. வீகல் மக்களோட வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அப்படின்னா 1770 வருஷம் ஏப்ரல் மாதம் 29 தான். எதனால் அது முக்கியமாக இருக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் கடற்படை அதிகாரியான கேப்டன் ஜேம்ஸ் குக் மற்றும் அவரோட குழுவினர் பாட்டனி விரிகுடாவில் முதல் முதலாக வீகல் மக்களை சந்தித்தாங்க. இது ஆஸ்திரேலிய பழங்குடியினரும் ஐரோப்பியர்களும் நேருக்கு நேர் சந்தித்த முதல் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வாக இருக்குங்க. கப்பல்கள் கரையை நெருங்கினப்போ ரெண்டு வீகல் வீரர்கள் ஈட்டிகளை ஏந்தியபடி தங்களோட நிலத்தை பாதுகாக்க நின்னாங்க. அவங்க அந்நியர்களை எச்சரித்தாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட பதற்றத்தில் கேப்டன் குக் துப்பாக்கியால் சுட ஒரு பழங்குடியினர் காயமடைஞ்சாரு. இந்த சம்பவம் ஆஸ்திரேலியாவோட காலனித்துவ வரலாற்றோட தொடக்க நிகழ்வுகளில் ஒன்றா இருக்குங்க. அன்னைக்கு வீகல் மக்கள் பயன்படுத்தின ஈட்டிகள் சிலவற்றை குக் மற்றும் அவரோட குழுவினர் இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 2024 வருஷம், அதாவது 2 முன்னாடி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஈட்டிகளில் சில ஈட்டிகளை எடுத்துக்கிட்டு வீகல் மக்கள்கிட்ட மறுபடியும் ஒப்படைச்சாங்க. இது அவங்களோட கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முக்கியமான நிகழ்வாக உலகம் முழுசுமே கவனிக்கப்பட்டதுங்க. வீகல் மக்களோட உணவு முறை மிகவுமே வளமானது. மீன்கள், சிப்பிகள், பறவைகள், முட்டைகள், வாழப்பி, போஷம் மாதிரியான உணவுகள் தாங்க அவங்களோட முக்கிய உணவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிப்பி குவியல்கள், அங்கே அவங்க நீண்ட காலமாக குடியிருப்புகளை அங்கே அமைச்சதுக்கான, அங்கே வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகளாக இன்றைக்குமே இருக்குங்க. நேயர்களே, வீகல் மக்களோட வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுது. ஒரு சமூகத்தோட நிலம், மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் அப்படின்றது வெறும் கடந்த கால நினைவுகள் மட்டும் இல்லை, அது அந்த சமூகத்தோட உயிரும் அடையாளமுமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா, எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சினிமா கதையை தான் நான் சொல்ல போகிறேன். என்ன நாகராஜ், சினிமா கதையா அப்படின்னா இல்லைங்க, நிஜ கதையை சினிமாவாக எடுத்த ஒரு கதை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க. தமிழ் மண்ணில் நடந்த ஒரு நிஜமான விஷயம். இயக்குனர் சசி அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்து தமிழ் திரையுலகையே உலுக்கி போட்ட ஒரு திரைப்படம் 100 சாமி. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து ஒரு நிஜ கதையை சார்ந்ததுங்க. நிஜமாலும் நடந்த ஒரு கதையை தான் சினிமாவாக எடுத்துருக்கிறாங்க. அந்த படத்துலேயே கூட அதை கடைசியாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அந்த கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வளையாம்பட்டு கிராமம், அங்கே செல்வி அப்படின்ற ஒரு சாதாரண பெண்ணும் அவங்களுடைய கணவரும் ரொம்பவே அன்பாக வாழ்ந்துட்டு வராங்க. கணவர் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. செல்வி 10வது படித்தவங்க, டைலரிங் வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள். மூத்தவருடைய பெயர் வந்து சித்தார்த்தன், இவருடைய தம்பியோட பெயர் வந்து விவேக். குடும்பம் சின்னது தாங்க, ஆனால் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் 2009 டிசம்பர் மாதம் எதிர்பாராத விதமாக செல்வி அவங்க கணவர் வந்து இறந்துடுறாங்க. அந்த சமயத்தில் மூத்த மகன் சித்தார்த்தன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் படிச்சிட்ருக்காராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தம்பி வந்து +1 படிச்சிட்ருக்கிறாங்க. இவங்களுடைய முதல் மகன் காலேஜ் படிச்சிட்ருக்கிறாங்க, 2வது மகன் வந்து ஸ்கூல் படிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சமயத்தில் அவங்களுடைய குடும்பத்தோட ஒரு தூணாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா வந்து இறக்குறாங்க. ஸோ அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க.

0: ஐஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த செல்வி அவங்களுடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். 100 சாமி திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, அது வந்து ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அந்த உண்மை கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் செல்வி அவங்க கணவர் வந்து 2009 வந்து இறந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு வந்து போகுது. ஆனால் அங்கே தான் அவங்களுடைய உண்மையான பலம் வந்து வெளிப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப அவங்களுடைய மனசும் உடைஞ்சு போகுது. தன்னோட 2 பசங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரவு பகலாக டெய்லரிங் வேலை செய்கிறாங்க, கூலி வேலை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் இருக்குது. அதெல்லாம் சற்றும் அவங்க வந்து பொருட்படுத்தாமல் அவங்களுடைய குழந்தைகளோட படிப்புக்கு அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து உழைச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படியே காலங்கள் போகுது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய 2 மகன்களும் நல்லா படித்து பெரியவங்களாகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அப்போ தன்னோட அம்மா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அருகில் இருந்து பார்த்த அவங்களுடைய மகன்களுக்கும் ஒரு பக்குவம் வருதுங்க. அப்போ அவங்களுடைய 2 மகன்களுக்கும் அம்மாவுடைய வாழ்க்கை பற்றி ஒரு கவலையும், அவங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பற்றின ஒரு வருத்தமும், அது எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்கூல் படிக்கிற சமயத்திலே பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அம்மாவோட வாழ்க்கை அந்த கஷ்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மகன்களும் வந்து நினைக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787770178. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிணடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலைப்பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலைப்பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஒரு நிஜ கதையை சினிமா எடுத்த ஒரு கதை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நிஜமாலும் நடந்த ஒரு உண்மை கதையை சினிமாவாக எடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு கதை, அந்த ஒரு படம் தான் 100 சாமி. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம், அங்கே வந்து செல்வி அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து 2 மகன்கள். ஸோ அவங்கள நல்லா படிக்க வைக்கிறாங்க. அப்படி அவங்க வளர்ந்து படித்து ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாங்க. ஒரு பெரிய கேள்வி அவங்களுக்குள்ளார வந்து இருக்குங்க. சமூகம் வந்து என்ன சொல்லும், ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த தன்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய சொந்த கைகளால் ஒரு நல்ல மறுவாழ்வு தேடித்தந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. இந்த நிஜ கதை, இந்த நிகழ்ச்சியான நிஜ கதை ஒரு நாளிதழில் இதழில் ஒரு பேட்டியாக பார்த்த இயக்குனர் சசி அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, பிரமிக்கிறார். பொதுவாக அம்மா அப்படின்றவங்களை சாமியாகவும் தியாக சிலையாகவும் பார்க்கிறது ஒரு வழக்கம். ஆனால் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத உரக்க சொல்லியிருக்குது அந்த கதை. அதை பார்த்து வியந்த இயக்குனர் சசி, இதை உடனே நம்ம வந்து ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. அப்படின்னு நினச்சது மட்டுமே இல்லாமல் உடனே அந்த தாய் செல்வியோட குடும்பத்தை நேரில் சந்திக்கிறாங்க. அதை 100 சாமி அப்படின்ற பேரில் திரைப்படமாகவும் எடுக்கிறாங்க. அந்த ஒரு திரைப்படம் இன்னைக்கு திரைக்கு வந்து ரொம்ப பிரபலமாக ரொம்ப நெகிழ்வாக பேசப்பட்ட ஒரு திரைப்படமாகவும் இருந்ததுங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இந்திவண்டன் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமா ஓட் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, செல்வி அம்மா அவங்களுடைய ஒரு கதை. இது வந்து ஒரு நிஜ கதை. இந்த நிஜ கதையை சினிமாவும் எடுத்திருக்கிறாங்க, 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். அதாவது செல்வி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்காக அவங்க எடுத்த அந்த தைரியமான முடிவு, இதை தாண்டி ரெண்டு மகன்களும் வந்து அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த கிராமத்தில் அந்த ஊர் மக்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விதாங்க. பல வருஷமா கணவரை இழந்து அந்த ஒரு ஊர்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண் செல்வி, அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்றாங்க. ஆனா இந்த சமூகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அனுமதி கொடுத்தாங்களா, எல்லாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அப்படின்னா இல்லைங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு படத்துலேயும் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு ரியல் ஸ்டோரி தான் இது. அதே மாதிரி ஊர் மக்கள் பேசுகிற பேச்சை தாண்டி ஒருவேளை யாருக்கிட்டையாவது அவங்க வந்து ஒரு ரிலேஷன் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் அவங்க வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்போ அவங்க வந்து நெகட்டிவாக ஏதோ ஒன்று சொல்லிட்டா சரி எதுக்கு இவங்க சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசும் மாறி இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் கேட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787 707 இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்களை கேட்டோம். இந்த பாடல்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஓட் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, செல்வி அம்மா அவங்களுடைய ஒரு கதை. இது வந்து ஒரு நிஜ கதை. இந்த நிஜ கதையை சினிமாவும் எடுத்திருக்கிறாங்க, 100 சாமி அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கலாம். அதாவது செல்வி அம்மா அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அந்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்காக அவங்க எடுத்த அந்த தைரியமான முடிவு, இதை தாண்டி ரெண்டு மகன்களும் வந்து அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த கிராமத்தில் அந்த ஊர் மக்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி தாங்க. பல வருஷமா கணவரை இழந்து அந்த ஒரு ஊர்ல தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண் செல்வி, அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்றாங்க. ஆனா இந்த சமூகம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அனுமதி கொடுத்தாங்களா, எல்லாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அப்படின்னா இல்லைங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த ஒரு படத்துலேயும் வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு ரியல் ஸ்டோரி தான் இது. அதே மாதிரி ஊர் மக்கள் பேசுகிற பேச்சை தாண்டி ஒருவேளை யாருக்கிட்டையாவது வந்து ஒரு ரிலேஷன் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் அவங்க வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அப்போ அவங்க வந்து நெகட்டிவாக ஏதோ ஒன்று சொல்லிட்டா சரி எதுக்கு இவங்க சொல்கிறதும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசும் மாறி இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காமல் நம்ம நிலைய எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலைய எண் 9787707. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.